அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய தசாவதார ஸ்தோத்திரம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டீர்கள். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948. ஜேஷ்ட மாதம் 21 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057. வைகாசி திங்கள் 28 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி வியாழக்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒளிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குறள் அமுதம்.

0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும். ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.
1: இகலானாம் இன்னாதையெல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு.
0: முரண்பாட்டு உணர்வால் தீமைகள் பெருகும். ஒன்றுபடும் உணர்வால் நயமான நன்மைகள் வளரும். குறள் எண் 860 அதிகாரம் இகல்.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலம் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:02. இந்த அழகான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் வரவேற்பது நான் ஆர்ஜே ரம்யா. நீங்கள் நினைத்த எல்லா காரியமும் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். ஆனால் அதற்கான முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் செய்ய தவறாதீர்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதன் பாடலாக பெங்களூரு ஏஆர் ரமணி அம்மாள் அவர்களுடைய குரலில் விநாயகர் பாடல் கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:06. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாம்பே சகோதரிகள் இணைந்து பாடிய பெருமாள் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் காலை 6:17. எப்போதும் இருட்டாகவே இருப்பதில்லை, வெளிச்சமும் ஒரு நாள் பிறக்கும். அதுபோல் நம் வாழ்வில் எப்போதும் கடின நேரங்களாகவே இருக்கப் போவதில்லை. நாம் நினைத்த காரியங்கள் நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள், பித்துக்குழி முருகதாஸ் குரலை கேட்டிணைந்திருங்கள்.

நாதங்கள் உன் கை ஒடுக்கைகள் ஓம் என்றோலி செய்ய திட்டிடுவாய்.

நேரம் காலை 6:21. அடுத்த பாடல் ஹரிஷ் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய சிவன் பாடல்கள். கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் காலை 6:27. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க நம்மோடு உள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளும்போது சுற்றியுள்ளவர்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தாலும் நம்மோடு மகிழ்ச்சி தொடர்ந்து நிலைத்திருக்கும். அவ்வாறாக மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிகளோ அதை தொடர்ந்து செய்வோம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் காலை 6:32. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் பக்தி பரவசமான பாடல்களை கேட்டு வருகிறோம். சூலமங்கலம் சகோதரிகள் குரலில் ஒரு அருமையான பாடல் கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் இயேசு பாடல், கேட்டிணைந்திருங்கள்.

நேரம் 6:36. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும். யார் நம்மை விட்டு நீங்கினாலும் நம்முடைய திறமைகளை எப்பொழுதும் வளர்த்து கொள்ள முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் எதிரி கூட நம்மை மதிக்க தொடங்குவான். நிச்சயம் நம் திறமைகளை உயர்த்தி கொண்டு வெற்றியடைவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளை தொடங்குங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்எம் அபுல் பரக்கத் அவர்களுடைய குரலில் அல்லா பாடல். கேட்டிணைந்திருங்கள்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக MS சுப்பலட்சுமி குரலில் சாய் பாடல்கள் கேட்டிணைந்திருங்கள். இது எவம் ரெயின்போ 101.4.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடு உள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதி

0: இச்சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு 1 முறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு சலுகைகளும் மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித் தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரெண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை
5: கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்வீன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
0: இருவரிச் செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000+ விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்தெறியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும்

0: இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள புருஷோத்தமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்பு, உடம்பிலுள்ள உறுப்புகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் பசி. பசின்னா பசித்தவுடன் என்ன செய்கிறோம், சாப்பிட்றோம். அப்போ உணவு தான் முக்கியம். பசி வந்தால் 10 பறந்து போகும். எப்போ நமக்கு உணவு தேவையோ அந்த நேரத்தில் வயிற்றில் சில அமிலங்கள் சுரக்கும். அதன் விளைவாக பசி உணர்வு ஏற்படும். பசிக்கும் போது சாப்பிட்டுடணும். பசித்து புசின்னு ஒரு பொன்மொழி உண்டு. பசிக்கும்போது உணவு உட்கொண்டால்தான் உணவு முழுமையாக செரிமானமாகி சத்துக்களை உடல் கிரகித்து கொள்ளும். பசி உணர்வு இல்லாதப்போ சாப்பிட்டோம்னா இந்த செயல்பாடு முழுமையாக நடைபெறாது. அதனால் நேரத்துக்கு சாப்பிடுவதை காட்டிலும் பசித்த பின் சாப்பிடணும், அதுதான் நல்லது. எப்போது நமக்கு பசி வந்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் வருதோ அப்போதே செரிமானத்துக்கான வேலைகள் துவங்கிடுது. ஒரு சராசரி மனிதன் எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுவார். சாப்பிட்றோம். சில பேர் 2 வேளையும் சாப்பிட்றாங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள், அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு 4-5 வேளை சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து. புருஷோத்தமனையா, என்ன சாப்பிட போகிறோங்கிறத திட்டமிடுதலில் தொடங்கி அந்த உணவை பார்ப்பது, நுகர்வது, சுவைப்பதுன்னு உணவு வயிற்றுக்குள்ளே போகும் முன்பே அந்த உணவின் லகுவான தன்மையை பொறுத்து செரிமானத்துக்கு தயாராகிடும். உணவு உட்கொள்ளும் போது முதல்ல மிகவும் மென்மையான உணவு பண்டங்களை உட்கொண்டுட்டு அப்புறம் கடினமான உணவு வகைகளை சாப்பிட்டா ஜீரணம் என்பது எளிதாக நடைபெறும். பொதுவாக உடல் வாகு உள்ளவர்கள், கனபாடிகள் அதிகம் சாப்பிடுவார்கள் என்ற ஒரு கருத்து இருக்குது. அது உண்மை இல்லை. ஒருவரின் உடல் அமைப்பை பார்த்து அவர் எவ்வளவு சாப்பிடுவார்னு தீர்மானிக்க முடியாது. உடல் அமைப்புக்கும் உணவின் அளவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருத்தர் தொடர்ச்சியாக அதிகம் சாப்பிட்டு வந்தார்னா நாளடைவில் அவரது இறைப்பையின் அளவு தானாக பெரிதாகிடும். அதற்கேற்றாற்போல் பசியும் உணவின் அளவும் அதிகரிச்சிடும். விழாக்கள், பண்டிகைகள், கொண்டாட்டங்களின் போது சாப்பிடுவதற்கு முன் இனிப்பை பரிமாறுவாங்க. காரணம், இனிப்பை வாயில் போட்டு மெல்லும்போது உமிழ்நீர் அதிக அளவு சுரக்கும். உமிழ்நீரோடு தான் நாம் உண்ணும் உணவு உணவு குழாய் இறைப்பையை சென்றடையும். செரிமானத்தை இந்த உமிழ்நீர் தான் எளிதாக்கும். நல்ல தூக்கம் இல்லாதவர்கள் உணவை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். வயிறு முட்டை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்பாங்க. தூக்கம் வரும், ஆனால் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. வயிற்றில் 1/3 இடம் காலியாக இருக்கணும். அப்புறம் நிறைய வெளிநாட்டு சமாச்சாரங்கள், கலாச்சாரங்கள் நம்ம மக்களிடம் வந்துடுச்சு. ஸ்பூன் போட்டு சாப்பிட்றாங்க. கைகளால் உணவை பிசைஞ்சு வாய்க்குள்ளே போட்டு நல்லா மென்று சாப்பிட்றது தான் நமது பழக்கம், நல்லதும் கூட. புருஷோத்தமனையா, உடல் உழைப்பு இல்லைனாலும் நமது உடலில் உள்ள உறுப்புகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. ஓய்வில்லாமல் உடல் இயக்கத்துக்கு உணவு தேவை. அதனால் எந்த வேலை செய்யலைனாலும் கண்டிப்பாக பசி எடுக்கும். நேரம் தவறாமல் சாப்பிட்டுடணும். குறிப்பாக காலை உணவை நிறுத்தவே கூடாது. அதுக்கு பேரே பிரேக் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்னா உண்ணாவிரதம், பிரேக்னா உடைக்கிறோம். முத நாள் இரவு 8-9 மணிக்கு சாப்பிட்ட பிறகு

0: நாள் காலை 8-9 மணிக்கு 11-12 மணி நேர இடைவெளிக்கு பிறகுதான் சாப்பிட்றோம். காலை உணவை தவிர்ப்பது உடல் நலத்துக்கு கேடு. பசி தகுந்த நேரத்தில் எடுத்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அதிகமான டென்ஷன், கவலை, மன அழுத்தம் போன்றவை இருந்தால் விரும்பும் உணவு எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அதையும் அளவாக எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.

மணி ஒரு நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை. எஸ் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களோட பேச ரெடியா காத்துட்டு இருக்கேன்னா ஆர்ஜே ரம்யா சங்கர். இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு விஷயம் தாங்க உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? கோக்கஸ் நியூசிஃபரா அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி தான் நீங்க சொல்ல போறீங்க. அதாவது கோக்கஸ் நியூசிஃபரா அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்தோட தாவரவியல் பெயர். அது எது? அதாவது கோக்கஸ் நியூசிஃபரா என்பது எதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்றதா இன்னைக்கான வணக்கம் சென்னை கேள்வி. எஸ் அதாவது கொஞ்சம் அறிவியல் ரீதியாகவும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா. நம்ம நாள்தோறும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்குமே அறிவியல் ரீதியான ஒரு பெயர் இருக்கும். அந்த பெயரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலுமே அடதா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புத்துணர்வும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரும். அதனால தான் இந்த கேள்வியை வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எஸ் மக்களே, நீங்களும் வந்து இதற்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற இந்த பேஜில் போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். எஸ் முகநூல் பக்கத்தில் இந்த கேள்வியை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கான பதிலை வந்து தொடர்ந்து போடலாம். உங்களுடைய பதில்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நானுமே ஆவலாக இருக்கேன். எஸ் மக்களே, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டுட்டு வந்து உங்களுடைய பதில்கள் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதல் பாடலாக அயன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலில், நாமுத்துக்குமாருடைய வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டினேன் தெரிங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதோலு.

என்னுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து அப்படியே பதிலளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யா நீங்க சொல்லிட்டீங்க.

வந்து பதிலோட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, எஸ் அவங்களோட பதில் என்ன அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிடலாம். மடல் மாணிக்கம் அவர்கள் வழங்கிய குறிப்பு பயனுள்ளது அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன் வந்து சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் ரோசையா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருந்து அனைவருக்கும் இனிய நாள் சிறப்பு வணக்கம். அடடா என்னடா இது, இனிய நாள் சிறப்பு வணக்கம் அமை, சூப்பராக இருக்குங்க, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், விஸ்வநாதன் அம்பத்தூர்ல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அப்படின்னு இருக்கிற அந்த நபர் வந்து அந்த விடையை வந்து என்ன விடையோ அதை வந்து அதை மட்டுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அனுப்பியிருக்க. அப்படி மணிபாலு ராஜம்பேட்டை காஞ்சிபுரம் பதில் வந்து என்ன அப்படின்றத அனுப்பியிருக்காரு. அதாவது ரம்யா கேட்ட அந்த கேள்விக்கு எல்லாருமே வந்து சுறுசுறுப்பா காலையில அந்த பாட்டு வேற கேட்டோம் இல்லையா, பல்ல பல்லக்கிற பகல்ல நீ அப்படின்னு பாட்டு கேட்டு எல்லாருமே அப்படியே வைவாய் அந்த விடை எனவோ அதை வந்து சூப்பரா வந்து அனுப்பியிருக்காங்க. எஸ் அசோகா வர்தா அப்படிங்கிறவங்க இனிய காலை வணக்கம் மேடம், அந்த தாவரவியல் பேர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பேரையும் அனுப்பியிருக்காங்க. ரமா அப்படிங்கிறவங்க இனிய சுவையான காலை வணக்கம், மடடா என்னடா இது டேஸ்ட்ஃபுல் வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ் வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம் வணக்கம் வணக்கம். எஸ் என்ன பதிலா இருக்கும் அப்படின்றத நீங்களும் போய் அந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நீங்களும் அதை பதிவிடலாம். பதிவிட்டு நீங்க வந்து சில பேருக்கு அந்த பதில் என்னன்னு முன்னாடியே கூட தெரிஞ்சிருக்கலாம். சிலர் இப்பதான் வந்து அடடா என்னடா இப்படி ஒண்ணு கூட இருக்கா, நானும் போய் தெரிஞ்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில போனை எடுத்து அல்லது வேற ஏதாவது சோர்ஸ் மூலியமா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பதிவிடணும் அப்படின்னு ஓடி வரலாம். எஸ் மக்களே, நீங்க காலையில அப்படியே சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து கொண்டு வந்திருக்கேன். பிளஸ் நாலேஜபிளாவும் நம்ம நான் ஏதாவது கத்துக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மடம் கிராமம் கந்தசாமி வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் எங்கள் அன்பு சகோதரி அவர்களுக்கு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி பதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெல்லை வரதி அன்பான தமிழ் வணக்கம் பதில் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. அடடடடா எல்லாருமே அதான் சொன்னல்லையா, சுறுசுறுப்பா இருக்காங்க காலையிலேயே, அந்த பதில் என்னவோ அதை ஷார்ட்டா இதுதான் மேடம் பதில் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. எஸ் படிக்கவே ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இவ்வளோ காலையில மக்கள் எல்லாரும் எழுந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ கேட்டுக்கிட்டே அந்த பதிலை தெரிஞ்சுக்க ஆர்வம், அதாவது ஒரு பக்கம் பாடல் இன்னொரு பக்கம் கருத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் அப்படி பூந்து விளையாடுறாங்க நம்ம மக்கள் அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காரு. எஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் தாவரவியல் பெயர் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில தாவரவியல் பெயர் கொண்ட பொருட்கள் என்ன, தாவரங்கள் என்ன அப்படின்றது இடையில வந்து நான் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்றத வந்து கண்டிப்பா நீங்க கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ஷோ நடக்கிறப்ப நான் வந்து கேட்பேன், நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்பேன். அதனால வந்து ஷோ நல்லா கேளுங்க, காலையில பிரிஸ்கா இருங்க, காலையில எந்திரிச்சு வந்து ஏதாவது சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்யுங்க, உடற்பயிற்சி செஞ்சுட்டு உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த கேள்விக்கான பதில் நீங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல கோகஸ் நியூசிஃபெராவே எதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன், அந்த கேள்விக்கு வந்து நீங்க அப்படியே உங்க பொண்ணான பதிலை வந்து அள்ளி வீசலாம். அந்த பதிலை வந்து படிக்க நான் ரெடியா இங்க உட்காந்துட்டு இருக்கேன். எஸ் வித் மீ ஆர் ஜே ரம்யா. எஸ் தொடர்ந்து நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதற்கு முன்னாடி பையா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாமா? எஸ் இந்த பாடல யார் பாடியிருக்காங்க ரம்யா, யார் பாடியிருக்காங்க ரம்யா அப்படின்னு கேக்குறது எனக்கு புரியுது. வெனிதி தயாளுடைய குரல்ல, நாமத்துக்குமாருடைய வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டீங்கன்னா தெரியுங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுலு.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

எஸ், நேரம் 7:21 ஆகிடுச்சு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சியில தான் ரம்யாவோட பேசிட்டு இருக்கீங்க. அதாவது கோக்கஸ் நியூஸ் வேற அப்படின்னா என்னங்க, எதோட தாவரவியல் பெயர் அப்படின்னு கேட்டிருந்தேன். நேர்கள் அப்படியே வந்து சல்லு சல்லு சல்லுன்னு சொல்லி பதில வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. எஸ், ஃபர்சானா அப்படிங்கிறவங்க வந்து பதில் வந்து சொல்லியிருக்காங்க. பொன்னியமேடு வண்ணை கணேசன், தங்களுக்கு இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பதிலே அனுப்பல சார் நீங்க. ஐயோ, ஓகே பரவாயில்ல, அடுத்த பதவியில் அனுப்புவாரு அப்படின்னு நம்புறேன். எஸ், அடுத்த அதாவது அதான் நம்ம நேயர்கள் வந்து அப்படிதான் ஒவ்வொரு சாட்டாக வந்து அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வணக்கம், அடுத்தது வந்து வாழ்த்துக்கள், அடுத்தது வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. எஸ் பொன்னியமேடு வண்ணை கணேசன், அவங்க வந்து பதிலையும் வந்து அனுப்பிட்டாங்க. ராஜமாணிக்கம் கோபி பதில் வந்து சொல்லியிருக்காங்க. மணிபாலு ராஜம்பேட்டை காஞ்சிபுரம் பதில் அனுப்பியிருக்காரு. செந்தில் என்ஓர்சி, இனிய காலை வணக்கங்கள். வணக்கங்கள் அதாவது வந்து பன்மையா சொல்றாரு, எல்லாருக்குமே வணக்கங்க. உங்களுக்கு தனியா இவங்களுக்கு தனியாலாம் சொல்ல முடியாது, மொத்தமா வணக்கங்கள்னு சொல்லிக்கிறேன், நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எஸ், பதில் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. பதில் என்ன அப்படின்றத அனுப்பிட்டு அதுக்கு வந்து அப்படியே பெருசா விளக்கமாக கொடுத்துருக்காங்க நம்ம மாலினி தேவி. சிவன் அருண் அவங்களும் பதில் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி சூப்பரான அப்படியே பதில்களோட நேர்கள் பேச பேச அடடடா இன்னைக்கு கேள்வி எடுத்துட்டு வந்து அப்பா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஓகே, எல்லாருமே வந்து அந்த பதிலை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது என்ன பதில் அப்படின்றத வந்து நான் எஸ் லாஸ்டாக தான் ரிவீல் பண்ணுவேன்.

ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான் இனிய காலை வணக்கம்னு சொல்லி எதனுடைய தாவரவியல் பெயரோ அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் சேகர் அப்படிங்கிற அந்த நபர் வந்து இனிய காலை வணக்கம் ஆர்ஜே அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி புதுவை அம்பாள் நகர்லேருந்து நாங்கள் சொல்கிறோங்க, இதுதாங்க பதில் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் நேயர்களே, இந்த பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் சென்னை எஃப்எம் 91.4 அப்படிங்கிற முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜில் நான் வந்து இந்த கேள்வி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பதிலை தெரிஞ்சுக்கிட்டு போஸ்ட் பண்ணலாம், இல்லை தெரிஞ்சிருந்தாலும் போஸ்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணி என்னடா இது என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த கேள்வியை அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புது விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தாங்க வந்து ஒரு நல்ல விஷயம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்த தருணத்தில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து செகண்டரி. முதல் விஷயம், அதுக்காக நம்ம ஓடுறோம் இல்லையா, நம்ம ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் தான் வந்து ரொம்பவே அழகானது. கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஓடுற அந்த பாதை இருக்குது, அந்த எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்பவே அழகானது. அந்த மாதிரி இன்றைக்கி உங்களை காலங்காத்தாலே வந்து என்னடா இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் எல்லாரையும் ஓட வச்சுருக்கேன், உங்கள் எல்லாருமே அழகாக்கியிருக்கேன், உங்கள் எண்ணங்களை வந்து சூப்பராக இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது.

எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பராக வந்து நிகழ்ச்சி போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இடையில் வந்து பாட்டு கேட்டுட்டு வந்து இன்னும் சுறுசுறுப்பாக வந்து நம்ம எல்லாரையும் ஆக்டிவாக வச்சுக்கிட்டு அந்த பதில்கள்லாம் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காற்று வெளியிடை திரைப்படத்தில் இருந்து நல்ல எல்லை அப்படிங்கிற பாட்டு வந்து வரப்போகுது. சத்யபிரகாஷ் மற்றும் சின்மை இணைந்து பாடிய ஒரு பாடல் வைரமுத்தோட வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானோட இசை அமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்களை. இது 101.4 எங்கள் எல்லாமே எப்போவுமே சமதலு.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: நித்தனித்த

0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 7:30. தொடர்வது சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
3: ராமகிருஷ்ணர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அப்போ ஒரு ஓவியர் இருந்தாராம். அவருக்கு ஒரு ஆசை, ராமகிருஷ்ணர் படத்தை வரையணும், அதை அவர்கிட்டயே கொண்டுட்டு போய் காட்டி அபிப்பிராயம் கேட்கணும். இதுதான் அந்த ஓவியரின் ஆசை. உடனே ராமகிருஷ்ணர் படத்தை வரைஞ்சி முடித்தார், அதை எடுத்துக்கிட்டு போனார். இவர் போன சமயம் அங்கே ராமகிருஷ்ணர் சீடர்களோடு உட்கார்ந்துருக்கிறார், விவேகானந்தர் அங்கே இருக்கிறார். இந்த ஓவியர் கொண்டுக்கிட்டு போய் தான் வரைந்த ஓவியத்தை அவர்கிட்ட காட்டினார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஓவியத்தை ராமகிருஷ்ணர்கிட்டயே காட்டுறார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த படத்தை பார்த்தார், உடனே அது காலை தொட்டார். குருதேவருடைய இந்த செயல் சீடர்களுக்கு ரொம்ப வியப்பை உண்டு பண்ணிச்சு. சில பேர் மனசுக்குள்ளேயே ரொம்ப குழம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி பண்ணுறாருன்னு. என்ன இது, இது அவரோட படம், அவரே அவரோட படத்தின் காலை தொடுறார் அப்படின்னு யோசித்தாங்க. சில பேர் ஒன்றும் புரியாமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல சீடர்கள் மட்டும் இல்லை, சீடர் அல்லாத பல பேர் இருந்தாங்க. தன்னுடைய காலை தானே தொடர இவருடைய செயல் பற்றி என்ன நினைக்கிறது அப்படின்னு அவங்களும் குழம்பி போய் நிற்கிறாங்க. அந்த படத்தை வரைஞ்சி அவர்கிட்ட காட்டின அந்த ஓவியருக்கும் அதிர்ச்சி. இருந்தாலும் அவர் சீடர் கிடையாது, அதனால் கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சிக்கிட்டு கேட்டார், என்னங்க இது, என்னால் என்னுடைய கண்களையே நம்ப முடியல, இது உங்கள் சொந்த உருவப்படம், நீங்கள் உங்கள் சொந்த கால்களையே தொடுறீங்க, இது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குதே அப்படின்னார். ராமகிருஷ்ணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுதான். அவர் சொன்னாராம், இது என்னோட படம்ங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இது என்னோட படம்ங்கிறதுனால நான் இதோட காலை தொடலை, நீ என்னுடைய சமாதி நிலையை இந்த படத்தில் படம் பிடிச்சி காட்டியிருக்கிற, அதனால் அதோட காலை தொடறேன். சமாதி நிலையில் யார் இருந்தாலும், அது என்னுடைய படமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாருடைய படமாக இருந்தாலும் சரி, படம் யாருதுங்கிறது முக்கியமில்லை, இதில் எது முக்கியம்னா அது தன்னை உணர்ந்த ஒரு உணர்நிலையின் படம், அப்படி இருக்கிறப்போ அதோட காலை நான் தொடணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஏன் சங்கடப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாராம். இப்போ தான் அங்கேருந்து சீடர்களுக்கும் மற்றவங்களுக்கும் விவரம் புரிஞ்சுதான். இதுக்கு முன்னாடி யாரும் செய்யாததை இவர் செஞ்சிருக்கிறார், ஆனால் அவருடைய காரணம் ரொம்ப நியாயமானது அப்படிங்கிறத உணர்ந்தாங்களாம். இதுவரைக்கும் ஆன்மீகத்தில் சமாதி நிலை, அதாவது தன்னை உணர்ந்த நிலை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சமாதி நிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அம்மா டாக்டர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், டாக்டர் என் வீட்டுக்காரருக்கு உடம்பில் ஏதோ கோளாறுன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவு நேரம் பேசினாலும் காதில் விழாத மாதிரி உட்காந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், அம்மா அது உடம்பு கோளாறு இல்லை, அது ஒரு பெரிய திறமை அப்படின்னாராம்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

எஸ் நேரம் 7:34 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களோடு பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். எஸ் நம்ம கேள்விக்குள்ள போயிருவோம். அதாவது தாவரவியல் பெயர், எதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோக்கஸ் நியூசிஃபெரா. அப்படின்னா என்னங்க எதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்றத கேட்டிருந்தேன். அதுக்கு நேயர்கள் வந்து பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த பதில்கள்லாம் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். கேசவர் கேசவராஜ் கோபால நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்னு பதில் அளிச்சிருக்காரு. எங்களை எல்லாம் மீண்டும் பள்ளிக்கு அனுப்பி அடடடடடா என்ன சொல்லியிருக்காருனா எங்களை எல்லாரையும் மீண்டும் பள்ளிக்கு அனுப்பியிருக்கீங்க. நன்றி நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வது என்பது எனக்கு ஆனந்தமாக உள்ளது. நிகழ்ச்சியை தொடரவும் நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஈரோடு மாவட்டத்திலிருந்து கொடுமுடி வட்டம் சிவகரியிலிருந்து கோபாலன் கேசவராஜ் அப்படின்னு

சொல்லி சொல்லியிருக்காரு. அப்பாடா, இப்போதான் இந்த கேள்வி எடுத்துட்டு வந்ததுக்கு இன்னும் மனநிறைவாக இருக்கு. ஏன்னா நம்ம பள்ளி பருவத்தில் வந்து இதெல்லாமே படிப்போம் இல்லையா? அறிவியல் பாடத்தில் வந்து தாவரவியல் பெயர்கள், பூக்களுடைய தாவரவியல் பெயர்கள் என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொன்றும் படிப்போம். அப்படி படிக்கிறப்ப சிரமமாக இருக்கும், அந்த அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் நம்ம படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஆனாலும் அதை நம்ம மனப்பாடம் செய்து ஆசிரியர்களோட வழிகாட்டுதலோட அதை நம்ம சிறப்பாக படித்து முடித்து வந்திருப்போம். இப்போ மீண்டும் அந்த கேள்வி நான் கேட்குறப்ப எல்லாருக்குமே அப்படி ஸ்கூல் டைம்ஸ் போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ், அதாவது பழைய நினைவுகள் வந்து நினைவுபடுத்தி பார்க்குறதே ஒரு அலாதி இல்லையா? அந்த அலாதியை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது மீண்டும் மீண்டும் மீண்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கோங்க, ப்ளஸ் இந்த ஆன்சரையும் ஞாபகப்படுத்தி சொல்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பூபாலன் பள்ளப்பாளையம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் ஆன்சர் அப்படின்னு ஆன்சர் அனுப்பியிருக்காரு. அதாவது நேயர்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, ரெண்டு மூணு எப்படி சேர்ந்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சென்னை எஃப்எம் 101.4 அப்படிங்கிற பேஜில் அந்த கேள்விக்கான பதிலை சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோலு.

நேரம் ஏழு. எஸ் நேரம் 7:41 நிமிடம் ஆகிடுச்சு. இந்த வேளையில் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் கோக்கஸ் நியூஸ் வேறு அப்படின்னா என்னங்க, எதனுடைய தாவர வேல் பேர் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாருமே வந்து சூப்பரான பதில்களை வந்து கொடுத்துருந்தீங்க. அந்த பதில்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நானும் வந்து படித்து காட்டிகிட்ருக்கேன். ஏன் எஸ் யார் யார் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நீங்களும் ஆவலாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த பதில்கள் எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டாக தான் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்றது உங்களுக்குமே தெரியும். பட் இந்த பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஃபோனை எடுத்து முகநூல் பக்கத்துக்கு போய் அங்கே இருக்கிற அந்த கேள்வி, அதாவது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற அந்த பேஜில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேள்விக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களோட பதிலை வந்து சொல்லலாம். அந்த பதிலை வந்து நானும் வந்து படிக்க வந்து ரொம்ப ஆசையாக இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். எஸ், இந்த பதில்களை எல்லாத்தையும் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ண காத்துட்ருக்கேன். இப்போ யார் யார் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிக்கணும் இல்லையா? ராகவன் ரெங்கசாமி அப்படிங்கிறவங்க அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் அப்படிங்கிறவங்க குட் மார்னிங் எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் கடலூர்லேருந்து அப்படின்னு சொல்லி அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. ரத்தனம் ரங்கநாதனும் பதில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு வாழ்த்துக்கள் பதில வந்து அனுப்பிச்சிருக்காரு. தாவரவியல் பெயர் வந்து மற்ற விஷயங்களுக்கு நிறைய இருக்கு இல்லையா? நானும் வந்து ஒரு சில தாவரவியல் பெயர் சொல்ல போகிறேன். நீங்களும் தெரிஞ்ச தாவரவியல் பெயர் வந்து நிறைய ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்ம சின்ன வயசில் படித்தது அண்ட் புது புது தாவரவியல் பெயர் நம்மளும் கற்றுக்கலாம். அதாவது அறிவியல் பெயர், ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு அறிவியல் பெயர் இருக்கும். ஏன் அந்த அறிவியல் பெயர் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி பேசுகிறோம் அப்படின்னும் போது மொத்தமாக, அதாவது எல்லா மொழிகள் பேசக்கூடிய நபர்களுக்கும் புரியக்கூடிய வகையில் வந்து அறிவியல் பெயர். பொதுவாக எங்கே போனாலும் நீங்கள் அது அறிவியல் பெயர் சொன்னால் அவங்க வந்து ஓ இதுவா அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அறிவியல் பெயர் வந்து கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சில அறிவியல் பெயர் வந்து தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த அறிவியல் பெயர் நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். நம்ம பள்ளி பருவத்தில் இந்த ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணாமல் நம்ம வந்திருக்கவே மாட்டோம். செம்பருத்தியை பறித்து அது இதழ்களை வந்து வரைஞ்சி அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். அது கரெக்டாக கட் பண்ணி அந்த செம்பருத்தியோட இதழ்களை எடுக்கணும், அந்த மாதிரியான நினைவலைகள் இருக்கும். மல்லிகைக்கு ஜாஸ்மினம், தாமரைக்கு நெலும்போ நியூசிஃபெரா, இதுலேயும் நியூசிஃபெரான்னு வருது. ரோஜாக்கு ரோசா, ரோசா அப்படின்னு அந்த மாதிரி ரோஜாக்கு ரோசா. சாமந்திக்கு டேஜன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அறிவியல் பெயர். கார்னேஷன், அதாவது லில்லி மலருக்கு அல்லி லில்லி சொல்லுவாங்கள்ல, அதுக்கு லில்லியம் அப்படின்ற ஒரு அறிவியல் பெயர் இருக்குது. அந்தி மந்தாரை அப்படிங்கிற ஒரு பூ இருக்குது, அதுக்கு பிராபிலிஸ் ஜலாப்பா அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. எஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கும் அறிவியல் பெயர் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, கோகஸ் நியூசிஃபெரா அப்படின்றது எதனுடைய தாவரவியல் பெயர், எதனுடைய அறிவியல் பெயர் அப்படின்றதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொல்லிட்டே இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் பதில் சொல்ல ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ், நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சென்னை எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகலின் பக்கத்தில் உங்களுடைய பதில்களை வந்து அப்படியே டைப் பண்ணி டக் டக் டக்னு டைப் பண்ணி அனுப்பிட்டே இருங்க. சாமுன்னி அப்படிங்கிறவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மந்திரமூர்த்தி ஆச்சாரியம் அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, ரம்யா மேடம் வணக்கம், நலம் நலமறிய ஆவல். ஒரு கடிதமே எழுதுறாருங்க அவரு எஃபில. அடடா, நலம் சார், நலம் நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எஸ் நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். வாரணம் 1000 திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்து வந்துகிட்டே

இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏத்தி ஏத்தி ஏத்தி, அந்த பாடல் தான் வந்து வந்துகிட்டே இருக்கு. பென்னி தயாள், நரேஷ் ஐயர் மற்றும் சோலார் சாய் இணைந்து பாடிய ஒரு பாடல். நா முத்துக்குமாருடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4, எங்க எல்லாமே சமதுவுல.

நேரம் 7:50 ஆயிட்டு இருக்கு. எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு நேயர்கள் எல்லாருமே பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. அன்பரானே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழும கொண்டான் பதில் அனுப்பியிருக்காங்க. ரத்தினம் ரங்கநாதன், ரத்தினம் நாகநாதன், அடடா பேர் அப்படியே பெருசா, ஒரு பேர் இல்ல ரெண்டு பேர், ரெண்டு மூணு பேர் சேர்த்து அப்படியே வச்சிருக்கிறதுனால நம்ம காலையிலேயே வந்து நம்ம டெஸ்ட் பண்றாங்க, அப்படியே ஷார்ப்பா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. எஸ் விஜயகுமார் குட் மார்னிங் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பதில்களை வந்து சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நித்யா ரகு, மயிலை பட்டாபி, அவங்களும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. அடடா அப்படியே பேர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரே பேர்லாம் வந்து அவரே போட்டு அனுப்பியிருக்காருங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்கிறோம், யாராருன்னு பாருங்க. மயிலை பட்டாபி, கணன் சங்கரி, ரவிமாலதி, உஷா ரேவதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, அப்பப்பப்பப்பப்பா, சென்னை எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின் போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்று ஒரு அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பத்மா சவுந்தரராஜன் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் ரொம்ப தேவையான தகவலும் கூட. பள்ளிக்கூட படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் வந்து அவங்களும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பாடத்தில் வரும். இந்த மாதிரிலாம் லீவ் விடுறப்ப படிக்காமல் ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஜாலியாக வந்து படிக்க ஆரம்பிங்க. படிக்கிறது அப்படின்றது வந்து விருப்பாக படிக்காமல் விருப்பப்பட்டு படிங்க. விருப்பப்பட்டு படித்தீங்க அப்படின்னா எஸ் நீங்கள் வந்து முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு. விச்சூர் ராஜி ராஜ்குமார், குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குணாலன் அவங்களும் குட் மார்னிங்னு சொல்லியிருக்காங்க. கருப்பன் ரங்கசாமி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அறிவிப்பாளர் ரம்யா அவர்களுக்கு இனிய காலை வணக்கமுங்க, வணக்கமுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும். இந்த மாதிரி நேயர்கள் எல்லாருமே வந்து மஸ்தான் ஷேக்கு, பாஸ்கர் சரவணன், சூளை ரீஜா மனோகரன், இப்படின்னு நிறைய நேயர்கள் வந்து நம்மளுக்காக பதில் வந்து சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா அவங்களும் வந்து பாப்பாரப்பட்டியிலிருந்து தருமபுரி மாவட்டம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷ், ரோசையா அப்படிங்கிறவங்க இன்னும் நிறைய பேர், புதுச்சேரி, கோவிந்தன் பேட்டை, வீரமணி, பாலன், வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்கார். பெரிய சென்டென்ஸாக வந்து அனுப்பியிருக்காங்க. அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் பதில் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து பதில் அனுப்பி இருந்தீங்க. நிறைய பேர் பதில் இன்னும் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய டைமும் வந்தாச்சு. என்னவா இருக்கும் ஆடா என்னைக்குங்க நேயர்கள் சொல்லி அதை நாங்கள் மறுத்துருக்கோம். எஸ் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தென்னை மரம் அப்படிங்கிறது தான் கோக்கஸ் நியூசிவேரா. அதனுடைய தாவரவியல் பெயர் கொண்ட அந்த மரம் வந்து தென்னை மரம். தென்னை மரத்தினுடைய அந்த பெயர் தான் வந்து கோக்கஸ் நியூசிவேரா.

எஸ் இந்த சரியான பதில நிறைய பேர் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பதில் நான் அனுப்பலாம்னு நினைச்சேன், ஆனா வேலையில வந்து அனுப்ப முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் பதில் அனுப்பினவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தென்னை மரம் தாங்க, ஏன் இந்த தென்னை மரம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா வெயிலின் தாக்கம் ரொம்ப வெளியே அதிகமா இருக்கு. இந்த வெயில்ல இருந்து நம்ம வந்து காக்கிறதுக்காக இளநீர் வந்து நிறைய பேர் குடிக்க சொல்லுவாங்க. இளநீர் குடிச்சா வந்து உடலுக்கு வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வரணும்னு எடுத்துட்டு வந்தேன். தேங்காய் இளநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து தென்னை மரத்துல இருந்து கிடைக்குது. அதாவது தென்னை மரத்துல என்னென்ன பயன்கள் பாத்தீங்கன்னா, இளநீர் கிடைக்குது, அந்த தேங்காயை வந்து சமையல்ல வந்து பயன்படுத்தலாம், தேங்காய் பாலை வந்து உடல் உறுப்பு அதாவது உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வந்து நல்ல மருந்தாவும் பயன்படுது, தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்துறோம், தென்னை ஓலை இருக்கு இல்லையா, அந்த ஓலை குழு குழுன்னு இருக்கவங்க அப்படியே அந்த ஓலையில வீடு கட்டி அந்த ஓலையில பொருட்களை செஞ்சு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து அவ்வளவு பயனுள்ளதா இருக்கும். தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அந்த நார்ல மட்டை கயிறு திரிப்பாங்க, தோட்டக்கலைகளுக்கு வந்து பயன்படும். இந்த மாதிரி அந்த வேரும் வந்து கட்டுமானத்துக்கு பயன்படுது. கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, அதுல கூட இன்னைக்கு வந்து நிறைய ஆர்ட் கிராஃப்ட் விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.

இந்த மாதிரி தென்னை மரம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு பையனுக்காக மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வந்து பயனுள்ளதாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருக்கு மட்டுமே பயனுள்ளவங்களாக இருக்காமல் நம்ம எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பயனுள்ளகர நபராக வந்து நம்ம மாறணும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு செல்வோம், நல்ல விஷயங்களை வந்து நம்மளும் வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக யோசிக்க வச்சேன் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியான ரஷ்யா ரெயின்போவில் கண்டிப்பாக சந்திப்போம். நிறைவு பாடலாக உங்களுக்காக மின்னலை திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டினை தினங்களில் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சவதோலு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பாலப் பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரையை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் அஜய் ரம்யா சங்கர். எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது வைபாவும் ஆகணும், அட் த சேம் டைம் அப்படியே மனசு அப்படியே நிம்மதியாக அப்படியே இலகுவாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாடல்களை தான் இனி கொண்டு வந்திருக்கேன். கேட்க அப்படியே ரெடியாக இருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். யாரே நீ மோகினி திரைப்படத்தில் இருந்தால் முதல் பாடல் வந்து கேட்க போறீங்க. எஸ் உதித் நாராயணனுடைய குரலில், நாமத்துக்குமாருடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பில் சூப்பராக ஒரு பாடல் எங்கேயோ பார்த்த மயக்கம் அப்படின்னு வந்து அந்த பாடல் வந்து வரப்போகுது. எஸ் கேடினைந்தங்கள் மக்களை தேஃபம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.
1: Can you feel her? Is your heart speaking to her?

0: ஏய் வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
1: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
0: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: எஸ், நேரம் 8:11 ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நானும் ரவுடி தான். திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்கவும் இருக்கீங்க. பென்னி தயாளுடைய குரல்ல, அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்புல, விக்னேஷ் சிவனுடைய வரிகள்ல ஒரு அற்புதமான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுலு.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எஸ் நேரம் 8:30 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ வித் மீ ஆர்ஜி ரம்யா சங்கர். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவனுடைய குரல்ல வைரமுத்தோட வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு ஒரு சூப்பரான பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எங்க எல்லாமே சமதுவலு.

0: பாதுகாப்பான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.

நேரம் 8:42 ஆயிட்டு இருக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் என்னோட கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக அஞ்சாவது திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல். இதுவுமே வந்து அப்படியே வைப கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் தான். எனிவே எந்த பாடல் நீங்க இங்க கேட்டுட்டே இருந்தாலும் சாலையில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க, சீட் பெல்ட்லாம் வந்து போட்டுக்கோங்க அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டு அஞ்சாதே திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை வந்து கேட்டு வந்துடலாம். நவீன் மாதவருடைய குரலில், கபிலனுடைய வரிகளில், சுந்தர் சி பாபுடைய இசையமைப்பில் ஒரு சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 651. செய்திக்குறிப்பு 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://admtanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடுவாழ் இந்தியர் NRIS, அயல்நாடுவாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் NRIS, அயல்நாடுவாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அதாவது ஃபாரின் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://admtanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேரம் 8:49. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் அப்படியே கேட்டுட்டே இருக்கீங்க. எனக்குமே வந்து உங்களை அப்படியே வைப் ஆக்குற மாதிரி பாடல்கள் போட்டு உங்களை மகிழ்விக்கிறதுல ரொம்பவே ஹாப்பி. அடுத்த பாடல் உங்களுக்காக கொம்பன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள் மக்களே, இது FM ரெயின்போ 101.4. எங்க எல்லாமே எப்பவுமே சமதோலு.

மரத்துல

0: Take it on.
1: நேரம் 8:57 ஆயிட்டிருக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சூப்பரான பாடல்கள் நிறைய அப்படியே கேட்டு முடிச்சாச்சு. நிறைவாக பேட்ட திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. எஸ் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க? அந்தோனிதாசனுடைய குரலில், கார்த்திகுடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் மக்களே. 10 மணிக்கு சூப்பரான கேள்வியோட நானும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுவரை உங்களிடமிருந்து சூப்பராக பாடல்கள்லாம் போட்டு உங்களை என்ஜாய் பண்ண வச்சது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. டாடா பாய் பாய் மக்களை கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுண்டு.

கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காட்ரோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. 10 வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி கூட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டையில் வேளாண் துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சி மன்ற குழு

நேயர்களே, நேரம் 9:03 நம்ம ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராப். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சூப்பரான பல பாடல்கள் தான் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, பொலாதவன் திரைப்படத்திலிருந்து எங்கேயுமே போதும் அப்படின்ற பாடல் தான். சூப்பரான ஒரு பாடல் கேட்டேன்னே தான் கிடையாது. அப்போ ரெயின்போ 101.3 ஆளுங்க எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசிச்சாச்சு. அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, வல்லவன் திரைப்படத்திலிருந்து எம்மாடி ஆ தாடி அந்த பாடலை தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

0: தேங்க்ஸ்ப்பா.
1: சூப்பரான ஒரு பாடலை தான் கேட்டு வச்சோம். அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, துள்ளுவத இளமை திரைப்படத்திலிருந்து நெருப்பு கூத்தடிக்குது அப்படின்ற பாடல் தான். ரொம்ப சூப்பரான ஒரு டக்கரான பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.1 ஆளுங்க எல்லாமே போதுமே செம்மதுலுங்க.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரேப். அடுத்தது என்ன பாடல் சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் கேட்க போகிறோம் அப்படின்னா, அப்படியே கொஞ்சம் கிராமிய சாயலில் ஆனால் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். உலவாளி திரைப்படத்திலேருந்து மொச்ச கொட்ட பல்ல அழகி அந்த பாட்டு தான் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ வந்து ஒன்று அப்படின்னா ஆலை இங்கே எல்லாமே போதுமே சேம தூளுங்க.
1: அப்படி போடு மொச்ச கொட்டப்பா.

நேரம் 9:20. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

என்ன பாடல் எந்த படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துல இருந்து டண்டன் அக்கா டண்டன் அக்கா அப்படின்ற பாடல் தான். சூப்பரான ஒரு பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் 91.1 ஆல் இங்க எல்லாமே போதுமே சேம தூளுங்க.

0: நேரம் 9:30.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச.

0: மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: Rainbow rap.
3: He's gonna rock it. No. Yeah, that's on the bass. And now watch my roll.
2: Rainbow rap.

நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ அடுத்ததான் என்ன படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து தான் சிக்கி முக்கி நெருப்பு அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேயர்களே, அடுத்ததா வில்லு திரைப்படத்தில் வந்து தான் தீம் தனக்கு தில்லானா அப்படின்ற ஒரு சூப்பரான படம் தான் கேட்க போகிறோம். கேட்டேன் தெரிஞ்சுங்களேன் எஃப்எம் 91.4 எங்கள் எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 651 செய்தி குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை PVSC அண்ட் AH மற்றும் பிடெக். 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு PVSC. உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்அப் NRIs, அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். ஓகே நேயர்களே, அடுத்ததான் சூப்பரான ஒரு படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். என்ன பாட்டு, என்ன படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை திரைப்படத்திலிருந்து அந்தூருண்ட கண்ணலகி அப்படின்ற பாட்டு தான். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4 இங்கே எல்லாமே எப்போதுமே செமதுலுங்க.

0: ரெயின்போ ரேப்பில் நிறைவு பாடலாம். காத்துவாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்தில் இருந்து டிப்பம் டப்பம் அப்படின்ற ஒரு சாங்கு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.
1: பம் டி பம் டி பக்கட்ட பம் டி பம் டி படலி பட்ட பம் டி பம்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். ஓமன் கடற்பகுதியில் 24 இந்திய பணியாளர்கள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே காற்றோட்டில் உள்ள பண்ணை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு

குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே காவல்துறை அதிகாரி போல் போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கெட் செட் கோ கோ

0: நேரம் 10:03 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ரம்யா அண்ட்
1: ஆர்ஜே பார்த்தே.
0: எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து கெட் செட் கோல வந்து சூப்பரான ஒரு கேம் ஷோட வந்திருக்கோம். என்ன பார்த்தி?
1: கண்டிப்பா கண்டக்ட் பண்ண போறோம். இந்த கேம் ஷோ லீட் பண்ண போறது என்ன ரம்யா தாங்க. நானே அந்த கேம் ஷோ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். இன்னைக்கு என்ன கேம் அத சொல்லுங்க.
0: எஸ் என்ன கேம் அப்படின்னா, நேயர்கள் படங்களுடைய பெயர்களை வச்சு ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க போறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் தான் டாஸ்க். நம்ம தான் உட்கார்ந்து
1: அடடா நாம சொல்றது ஈஸி, அவங்க கண்டுபிடிக்கிறதாச்சும் கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். இப்ப அவங்க சொல்லி நாம கண்டுபிடிக்க முடியாம திணறிட்டா என்ன பண்றது?
0: நம்ம நேயர்கள் தான் நமக்கு வந்து ஈஸியாவே கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான்.
1: அது கரெக்டாங்க. அதுவும் அவங்களுக்கு ரம்யா கூட கொஞ்சம் கஷ்டமா கொடுங்க. நான் பாவம், ஏதோ கொஞ்சம் ஈஸியா பார்த்து எனக்கு போட்டு கொடுங்க.
0: போட்டு விடுறீங்க பாத்தீங்களா? அதான் இதுதான் இன்னைக்கான கேமா இருக்க போது. நேயர்கள் ஆகிய நீங்கள் படங்களோட பேரை வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி சொல்வீங்க. நாங்க அதுல எத்தனை படம் இருக்கு, என்னென்ன படம் இருக்கு அப்படின்றதான் நாங்க கண்டுபிடிக்க போறோம். இதுதான் இன்னைக்கான கேமா இருக்க போது. சோ நேயர்கள் வந்து ரெடியா இருங்க. நீங்க இந்த கேம்ல கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444289806 அப்படின்ற நம்பருக்கு, அல்லது 0444295554 அப்படின்ற நம்பருக்கு வந்து கால் பண்ணி எங்களோட பேசலாம்.
1: சூப்பர், அதேதாங்க.
0: எஸ் நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டுட்டு வந்து என்ன இந்த கேம் வந்து மக்கள் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
1: கண்டிப்பா அந்த பாட்டோட எனர்ஜியோட விளையாடுவோம்.
0: எஸ் ஜில்லா திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேஜி ரஞ்சித் மற்றும் சுனிதா சாணி இணைந்து பாடிய ஒரு பாடல். விவேகாவுடைய வரிகள்ல டி இம்மானுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே செம்ம தூளுங்க.

0: எஸ் நேரம் 10:09 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்ல கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா
1: அண்ட் ஆர்ஜே பார்த்தி.
0: எஸ் இன்னைக்கான கேம் வந்து நீங்க படங்களுடைய பெயர் வச்சு ஒரு வாக்கியம் சொல்ல போறீங்க. கடந்த முறை வந்து நான் வாக்கியம் சொல்ல நீங்க கண்டுபிடிச்சீங்க, இப்ப அப்படியே உல்டா.
1: அதே தாங்க, ரிப்பீட் அந்த மாதிரி தான்.
0: ஆமா, நீங்க வந்து இப்ப சொல்ல போறீங்க. எஸ் பார்த்தி, நேயர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க, பேசிடுவோம்.
1: ஷூர், கூப்பிடுங்க.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நீங்க பெரும்பாக்கம் வனஜா, இருவருக்கும் காலை வணக்கம்.
1: சிறப்பான காலை வணக்கம் சொல்லுங்க. அந்த படத்தை சொல்லுங்கப்பா, அப்படியே சொல்லிருங்க. படம்னே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்.
2: இந்த ரூம் கையில் விழியும், வீட்டில் இருந்து
0: இருங்க இருங்க போய்.
1: நீங்க விடுகாத மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது, அழகா சொல்லணும். சொல்லுங்க,
0: ரூமே சொல்லுங்க.
2: இந்த ரூம் சுந்தர ரூம் கையில் விழியும், வீட்டில் இருந்து டிராவல்ஸுக்கு போய்
1: சுந்தரம் டிராவல்ஸ்
2: வேன் எடுத்துக்கொண்டு திருத்தணிக்கு போய் சாமி தரிசனம் செய்து விட்டு சென்னைக்கு திரும்பினார்கள்.
1: அதான் சுந்தரம் டிராவல்ஸ், திருத்தணி, வேற என்ன இருக்குன்னு தெரியலையே. நீ உங்க வேற இருக்குங்களா? அது ரெண்டு ஓகேங்களா?
0: சாமி இருக்கு,
2: அது ரெண்டு ஓகே சார். இன்னொரு
1: சாமி அதான் சாமி திரைப்படம் இருக்காங்களே.
2: ஆமா, இன்னொன்னு
1: இன்னொன்னு இருக்கு.
0: சென்னையா? சென்னை 28?
2: ஆமா ஆமா.
1: ஆடா ஆடா.

0: முதல் நேரே கொஞ்சம்
1: கொஞ்சம் பாருங்க, இவ்வளவு டஃப் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு. ஏதோ ஒரு சின்ன ஜெர்சிக வர்றாங்களே, கொஞ்சம் ஈஸியா கொடுங்க.
2: ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், எனக்கு ரெயின் கிடைக்க மாட்டேது. நீங்க வந்தீங்கன்னா
0: ஓகே ஓகே. எனிவேஸ் கொஞ்சம்
2: வந்துட்டு பாருங்க, ரெயின் புடிச்சு வந்துட்டேன்.
1: சூப்பர் சூப்பர், நன்றி வனஜா.
2: தேங்க்யூ சார்,
0: நன்றி நன்றி.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: கண்ணன்
1: சொல்லுங்க. கண்ணன், அந்த பட வசனத்தை சொல்லுங்க, கண்டுபிடிச்சிடலாம்.
3: ஒரு விவசாயி கரிசக்காட்டு பூவை கரித்து நானும் ஒரு தொழிலாளி என்றான்.
1: ஒரு விவசாயின்னு ஒரு படம் இருக்கு, கரிசக்காட்டு பூன்னு ஒரு படம் இருக்கு, வேற என்னங்கய்யா? அவ்வளவுதானா?
3: இல்லையா,
0: இன்னும் எத்தனை இருக்கு?
3: பூவை பறித்து ஒரு தொழிலாளி என்றான்.
1: தொழிலாளி, ஓகே. பூன்னு கூட ஒரு படம் இருக்கு.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
4: இருவருக்கும் குட் மார்னிங் மேடம்.
0: குட் மார்னிங்,
1: சொல்லுங்க.
4: தேனகர் ரங்கராஜன்.
1: சொல்லுங்க ரங்கராஜன்.
4: அதாவது வந்து
1: நான்
4: சென்ற பிறகு தலைநகரம் வந்தேன்.
1: வீட்டுக்கு சென்ற பிறகா?
4: ஆமா.
1: ஓகே, நான்
4: ஊட்டி.
1: ஊட்டி, ஓகே. நான் ஊட்டின்னு ஒரு படம் இருக்கு, அந்த
0: ஊட்டி
1: பழைய படம். தலைநகரம்
4: இன்னும் ஒண்ணு இருக்கு.
0: நான் ஊட்டிக்கு சென்ற பிறகு தலைநகரம் வந்தேன். வந்தேன் படம் இருக்கா?
1: தலைநகரம் வந்தேன் ஒரு படம் இருக்கா?
4: பிறகு
1: நன்றி.
0: அதாவது எப்படி நம்மள யோசிக்க வைக்கிறாங்க பாருங்க,
1: பாருங்க எப்படி எல்லாம் வந்து மாட்டி இருக்கேன் பாருங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஓகே, அடுத்த நேயர்.
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
5: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன். ரம்யா மேடத்துக்கும் சாருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: பாத்தீங்களா, என் பேரை மறந்துட்டீங்க. ரம்யா பேர் மட்டும் கரெக்டா சொல்றீங்க.
0: அத உங்க பேர் அவர் வச்சிருக்காரு.
5: ஆமா, பார்த்திபன்.
1: ஓகே சூப்பர். ரொம்ப நலமா
5: இருக்கீங்க.
1: என்ன இது, ஒண்ணுமே புரியலையே
0: சார். கேம் வந்து நீங்க படங்களோட பேர் வச்சு ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியமா நீங்க அதை வந்து முடிக்கணும். நீங்க தனித்தனி வார்த்தைகளா அப்படியே பிச்சு பிச்சு.
1: சரி வாங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறோம். சேதுபதி ஐபிஎஸ்,
5: ஓகே ஒண்ணு.
1: அதுக்கடுத்து கலான் எது இருக்கு அந்த கலான்னு சொல்றாங்களா? அதுக்கடுத்து மலை.
5: நன்றி.
0: அதாவது நம்ம படங்களோட பெயர் வச்சு ஒரு வாக்கியமா சொல்ல சொன்னா
1: அவங்க படத்தையே திருப்பி திருப்பி சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கப்பா.
0: எனிவேஸ் இதுமே ஒரு டஃப்பான ஒரு கேமா தான் இருக்கு.
1: கண்டிப்பா
0: விளையாடுவோம் நிகழ்ச்சியில. அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டு வந்து நம்ம தொடர்ந்து விளையாட இருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக சரவணா திரைப்படத்துல இருந்து கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம், ஹரிணி, பேபி வைஷால் இணைந்து பாடிய ஒரு பாடல். நா முத்துக்குமாருடைய வரிகள்ல ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே செம்மதுள்ள

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு.

0: நேரம் 10:21 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 101.4 இல்ல கெட் செட் கோ. எஸ் இந்த நிகழ்ச்சி சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து வரப்போற நிகழ்ச்சியான உங்களுடன் ரெயின்போ, அதாவது 11:02 இந்த நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனத்தின் விவசாயிகள் நலப்பணிகள் குறித்து நம்மோடு உரையாட இருக்கிறார் இஃப்கோ தமிழ்நாடு மண்டல மேலாளர் என் சுரேஷ் அவர்கள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்கள் எல்லாருமே வந்து இது காலர் ஷோ தான். நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ரெடியா இருங்க மக்களே. எஸ் இப்ப நம்மளோட கேம் ஷோல வந்து நேயர்கள் சொல்ல சொல்ல கண்டுபிடிக்க இருக்கும்.
1: எஸ் ரம்யா, நம்ம கேம் ஷோக்குள்ள போலாம்.
0: எஸ் கண்டிப்பா. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
2: வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன். உங்கள் இருவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள்.
1: நன்றி தேவராஜ். சொல்லுங்க அந்த வசனத்தை சொல்லுங்க.
2: நான் சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு படம் தான் சிம்பிளா சொல்லிடுறேன் உங்ககிட்ட. நாங்கள் அனைவரும் 6 வயதிலிருந்து 60 வயது உள்ள அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அழகாக இந்த கோடை விடுமுறைக்கு பயணங்கள் சுற்றி சுற்றி வந்தோம். ஆனாலும் இந்த பயணங்கள் ஒன்னும் முடியவில்லையே, தொடரும்.
1: பயணங்கள் முடிவதில்லை, தொடரும் பயணம். 6 லிருந்து 60 வரை.
2: ரொம்ப சூப்பர் சார், சிறப்பிச்சீங்க.
1: நன்றி நன்றி
2: நன்றி சார், நன்றி சார்.
0: டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நேயர், வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
3: வணக்கம் ரம்யா அண்ட் பார்த்தி. வணக்கம்
0: வணக்கம்.
3: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம் மாஜோ கந்தசாமி.
1: கந்தசாமி சொல்லுங்க.
3: கருணை உள்ளம் கொண்ட கந்தனுக்கு வயது 96.
1: கருணை உள்ளம் கந்தன்
0: 96.
1: வேற என்ன இருக்கு?
0: கண்டுபிடிச்சோம் எல்லாத்தையும்.
3: எங்க கண்டுபிடிச்சீங்க?
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர். விஜயா சொல்லுங்க எங்களுக்காக. சிம்பிளா சொல்லுங்க.
4: கிழக்கே போகும் ரயிலில் ஏறி கிழக்கு சீமையில் இறங்கி மண்வாசனை பார்த்து புதுநெல் புது நற்றை நற்றினார்.
1: அவ்வளவுதான். இதுல நாங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல பகவானே,
0: சொல்லிட்டீங்க. கருத்தம்மா 16 வயதினிலே புதுநெல்
1: கிழக்கே போகும் ரயில் மண் வாசனை.
0: என்ன
1: விஜயா,
0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேடம். வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
5: வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம்.
1: ஐயா வணக்கமே தொடர் கதையா போயிட்டு இருக்கீங்க.
0: சொல்லுங்க சார்.
5: பூந்தமல்லி கலைசாமி. கலைசாமி
1: சரிங்க.
0: சென்டென்ஸ் சொல்லுங்க சார், என்ன வாக்கியம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க எங்களுக்காக?
5: சொல்லுவோம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
5: நான் மதுரை வழியாக சிவகாசி போய் அங்கிருந்து தூத்துக்குடி போய் தூத்துக்குடியில் இருந்து டவுன் பஸ்ஸில் ஏறி கடற்கரைக்கு போய் கடல் மீன்கள் வாங்கி விட்டு அங்க உள்ள பீச்ல வந்து கடற்கரையில இட்லி கடையில இட்லி சாப்பிட்டு வந்தேன்.
0: இட்லி கடை.
1: இட்லி கடை. நான் மதுரை
0: சிவகாசி.
1: சிவகாசி
0: வேற என்ன கண்டுபிடிச்சீங்க?
1: அதுக்கடுத்து தூத்துக்குடின்னு எதுவும் படம் இருக்கான்னு தெரியல.
0: இருக்கு இருக்கு.
1: அப்ப கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் இட்லி கடை கடற்கரைன்னு ஒரு படம் இருக்கு.
5: கடல்
1: மீன்கள்
5: படம்
1: இருக்குல்ல
0: சார்.
5: கடல் மீன்.

0: எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சி இப்படியாகத்தான் இருக்க போது. நேயர்கள் நீங்க சென்டென்ஸ் சொல்ல சொல்ல நாங்க அதுல என்னென்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஆனா அடுத்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில 11:02 தொடங்க இருக்கிற அந்த நிகழ்ச்சியில இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனத்தின் விவசாயிகள் நலப்பணிகள் குறித்து நம்மோட உரையாட இருக்கிறார் இஃப்கோ தமிழ்நாடு மண்டல மேலாளர் என் சுரேஷ் அவர்கள். இது ஒரு காலர் ஷோ அப்படின்றதுனால நீங்க எல்லாருமே நேயர்கள் எல்லாருமே ரொம்ப அலர்ட்டா நீங்க வந்து ரெடியா இருந்துக்கோங்க. 11:02 உங்களுடன் ரெயின்போ ஷோ ஸ்டார்ட் ஆனதும் அப்படியே எல்லாரும் கால் பண்ணி பேசுறதுக்கு தயாராயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில அதாவது கெட் செட் கோ நிகழ்ச்சியில நீங்க வந்து எங்களுக்கான சென்டென்ஸ் வந்து சொல்லலாம். இப்போது வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா
2: இருவரும் நலமா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம்.
2: சிறப்பு சந்திரசேகர், அந்த வாக்கியத்தை சொல்லுங்க.
1: நீ யார் என்று கேட்டேன். அவன் கந்தசாமி என்று சொன்னான். நான் சொன்னேன், நீதான் என் பொன் வசந்தம் என்று.
2: ஓகே, கந்தசாமி நீதான் என் பொன் வசந்தம். அந்த முத வரி முத சொல், நீ யார்?
0: யார்
2: யார் நீ?
0: மாதவனுடைய படமா?
1: அதேதான், யார் நீ? கரெக்ட், மூணு படம்.
2: சிறப்பு, நன்றி,
0: கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச்.
2: இதுல ஒரு எனக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு, நம்ம தான் கண்டுபிடிக்கிறோமா? அடா அடா அடா,
0: இல்ல நேயர்கள் வந்து நீங்க ஸ்டார்டிங்லயே ஒரு க்ளூ கொடுத்துறீங்க. அதாவது வந்து ரம்யாக்கு கூட கஷ்டமா கொடுங்க, எனக்கு ஈஸியா கொடுங்கன்னதுனால
2: பாவப்பட்டு ஏதோ போப்பா வச்சுக்கப்பா
0: அப்படின்ற மாதிரி நேயர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம், நிறைய நேயர்களோட உரையாட இருக்கோம். அடுத்த நேயர் இருக்காங்க, எஸ் அவங்களோடயும் பேசிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: சொல்லுங்க ராஜேஸ்வரி, எங்களுக்காக என்ன வாக்கியம் சொல்ல போறீங்க?
3: காதல் தான் சொல்றது, பெண்ணின் வாழ்க்கை தொடர்கிறது.
2: இல்ல இன்னொரு முறை சொல்லுங்க, கேக்கல சரியா.
3: காதல் தான் சொர்க்கம் என்று பெண்ணின் வாழ்க்கை தொடர்கிறது.
0: இதுல என்ன இருக்கு?
2: காதல் சொர்க்கம், பெண்ணின் வாழ்க்கை தொடர்கிறதா?
0: தொடர்கிறதுன்னு படம் இருக்கு,
2: வாழ்க்கைன்னு கூட ஒரு படம் இருக்கு.
0: எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சியில சூப்பரா நேயர்கள் வந்து சென்டென்ஸ் அப்படி எப்படி ஃப்ரேம் பண்ணி சொல்றாங்களே தெரியல இல்லையா?
2: சிலர்லாம் வந்து கவிதையாவே யோசிக்கிறாங்க, சிலர் வசனம் கர்த்தாவா மாறிடுறாங்க. அதாவது நீ நான் நீ அப்படின்னு போட்டு ஒரு குழப்பி எப்படியோ ஈஸியா குடுக்குறீங்க, அது வரைக்கும் சந்தோஷங்க.
0: அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எனிவேஸ் நாங்க வந்து ரொம்ப மண்டையெல்லாம் ரொம்ப யோசிச்சு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சில டைம் கண்டுபிடிக்கிறோம், சில டைம் ஈஸியாவே
2: இருக்கு. எல்லாருக்கும் நன்றிங்க, அப்படிதான் சொல்லணும்.
0: ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. எஸ், அடுத்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி 11:02 இருக்கு. இந்த நிகழ்ச்சியில இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனத்தின் விவசாயிகள் நலப்பணிகள் குறித்து நம்மோடு உரையாட இருக்கிறார் இஃப்கோ தமிழ்நாடு மண்டல மேலாளர் சுரேஷ் அவர்கள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி அப்படின்றதுனால நேயர்கள் காலர் ஷோ தான். நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கேட்கலாம், நீங்க வந்து டைரக்டா வந்து பேசலாம் அப்படின்றத வந்து சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் வந்து கெட்செட் கோல பேசிட்டே இருக்கும். அடுத்ததா ஒரு பாடல் வந்து வருது, அந்த பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கும். எஸ், அதுக்கு முன்னாடி இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ், உங்களுக்கான அடுத்த பாடல் பொறி திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ், இந்த பாடல மது பாலகிருஷ்ணன், தீனா மற்றும் மதுஸ்ரீ இணைந்து பாடியிருக்காங்க. யுகபாரதியோடைய வரிகள்ல தீனாவுடைய இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது FM 101.4.
2: இங்க எல்லாமே செமதுல.

0: வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கார்த்திக், என்ன சென்டென்ஸ் வச்சிருக்கீங்க எங்களுக்காக சொல்லுங்க.
1: லட்சுமி கோயிலுக்கு சென்றால், சாமி கும்பிட்டால், பூஜை செய்தால், பின்பு இறைவன் அருள் பெற்றால்.
2: லட்சுமி
0: கோவில்,
2: கோவில் பூஜை,
0: சாமி,
2: சாமி வேற
0: என்ன என்ன இருக்கு,
2: என்ன இருக்கு சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
2: இன்னொரு முறை சொல்லுங்க.
1: லட்சுமி கோவிலுக்கு சென்றால், சாமி கும்பிட்டால், பூஜை செய்தால், பின்பு இறைவன் அருள் பெற்றால்.
0: இறைவன்
2: அருள்
1: இருக்கு.
0: நீங்களே
2: சொல்லிருங்க, பூஜை தான்
1: சொல்லிட்டேன்.
0: எவ்வளவு நல்ல கண்டவங்களா இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? கலாமா, எப்படி இருக்கீங்க?
3: குட்
0: மார்னிங். சொல்லுங்க.
2: வெரி குட் மார்னிங். சொல்லுங்க
3: சார். அவள் தேடி போனான், அவன் கிடைக்கவில்லை. என்னது படம்?
2: அவள்
0: தேடி போனான்,
3: அவன் கிடைக்கவில்லை.
2: அவள் தேடி போனான், அவன் கிடைக்கவில்லை. அவள், அவன், வேற என்ன இருக்கு?
0: அவன் படம் இருக்கா? அவன் இவன் இருக்கு,
2: இருக்கும். வாங்க வச்சுப்போ. உங்களுக்கு
0: கலாமா என்ன கரெக்டா சொல்ற பார்த்தி?
3: ஒரு படம் கதை சொல்லிட்டாரு, ஒரு படம் தப்பா சொல்லிட்டாரு.
0: என்ன என்ன என்ன இருக்கு அப்ப சொல்லுங்க, நானும் யோசிச்சுட்டே இருக்கேன்.
3: பழைய பழைய படம் அது. அவள் தேடி வந்த மாப்பிள்ளை ஒண்ணு, அவளுக்கு இங்கே ஒரு மனம்.
2: இதுல நீங்க சொன்னதுல மாப்பிள்ளைய வரல பாத்தீங்க?
0: என்ன சின்ன பிள்ளைங்களை இப்படி பண்றீங்க?
2: இதெல்லாம் தப்புங்க, ரொம்ப தப்பு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
0: தேங்க்யூ தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். பாத்தீங்களா எந்த மாதிரி எல்லாம் சிக்க வைக்கிறாங்க நம்மள?
2: இல்ல, அவங்க இன்னொரு தடவை அந்த படம் இல்லன்னு சொல்லிருந்தாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அவை ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஒரு படம் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் நினைச்சேன்.
0: பாத்தீங்களா கல்லாமா, உங்களுக்காகவே வந்து ஒரு படம் எடுக்கிறதா வந்து வந்து சொல்லியிருக்காரு.
2: இனிமேல் இந்த யாரு எந்த நேர் வந்து கேட்டு அப்படி ஒரு படம் இல்லைன்னா கூட அடுத்த ரெண்டு படம் நான் இயக்க போறேங்க அப்படின்னு
0: சொல்லிடலாம். எஸ், சூப்பரான ஒரு நிறைய பரிமாணங்கள் கொண்டவரா இருக்காரு அப்படின்றத வந்து காட்டுறாரு.
2: இருக்கோ இல்லையா, நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு.
0: ஓகே எஸ், எனிவேஸ் வந்து ஹெட்செட் கோல சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. பார்த்தியும் நானும் சேர்ந்து நேயர்களோட நேயர்கள் சொல்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஷோ வந்து இன்னும் இனிமையா, இன்னும் கலகலப்பா வந்து போக போது. நிகழ்ச்சியில வந்து ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கும், தொடர்ந்து பேசுவோம்.

0: 10:35 ஆயிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4ல கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா
1: அண்ட் ஆர்ஜே பார்த்திபன்.
0: எஸ், சூப்பரான ஒரு கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நேயர்கள் வந்து படங்களுடைய பெயர்களை வச்சு ஒரு சென்டென்ஸ் வாக்கியமா வந்து அதை சொல்லணும். நாங்க அதை வந்து என்னென்ன படங்கள் இருக்கு அப்படின்னு எங்களுடைய மூளைக்கு நல்லா வேலை கொடுத்து கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, ரொம்ப கஷ்டமான பணியா தான் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக இந்த வேலையை நான் செஞ்சே தான் ஆக வேண்டியது.
0: எஸ், அடுத்த வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரப்போறாங்க மூளைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சென்டென்ஸ் சொல்றீங்களா? சொல்லுங்க.
2: நான் இருக்கும் அன்பு மாளிகையில் வருஷம் எல்லாம் வசந்தம்.
1: அவ்வளவுதான், வருஷம் எல்லாம் வசந்தம், வசந்த மாளிகை, நான், வேற என்ன இருக்கு?
0: என்ன இருக்கு, என்ன இருக்கு,
1: என்ன இருக்கு அப்படி
2: சொல்லிட்டுமா?
1: அன்பு, அன்பு, ஆடாடா
0: அன்பு.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ஓகே நேயர்களே, அடுத்ததான் முத்து திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு ரசிச்சு இணைஞ்சிருக்கலாம். கேட்டிணைந்திருங்கள்.

0: வைரமுத்தோட வரிகளில் உதித் நாராயணன், சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல். ஏ ஆர் அம்மனோட இசையமைப்பில் கேட்டு முடிக்கும் பொழுது நேரம் 10:47 ஆயிடுச்சு. எஸ், நீங்க கேட்டுட்ருக்கீங்க ரெயின்வே எஃப்எம் 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர் அண்ட்
1: ஆர்ஜே பார்த்திபன்.
0: எஸ், சூப்பராக வந்து கேம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த வேளையில 11:02 கரெக்டாக உங்களுடன் ரெயின்போ ஷோவும் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு. அந்த ஷோவில் இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனத்தின் விவசாயிகள் நலப்பணிகள் குறித்து நம்மோடு உரையாட இருக்கிறாங்க இஃப்கோ தமிழ்நாடு மண்டல மேலாளர் என் சுரேஷ் அவர்கள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால காலர் ஷோ தான். ஸோ நேயர்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு, உங்களுடைய கேள்விகள் தொடர்ந்து அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து கெட்செட் கோல நம்ம பேச இருக்கிற இந்த ஷோக்குள்ளே போயிடலாம். எஸ் மக்களே, நீங்களும் வந்து சென்டென்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். எஸ், வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலம்.
1: சொல்லுங்கம்மா, என்ன படத்தை எங்களுக்காக அடுக்கி வச்சிருக்கீங்க?
2: அடுக்கிதான் வச்சிருக்கிறேன். நல்ல நேரம் பார்த்து ராமும் அக்கா தங்கை கற்பகமும் வசந்த மாளிகை வந்து சேர்ந்தார்கள்.
1: அடாடாடாடாடா, நல்லா இருக்கே. இன்னொரு முறை சொல்லு.
0: இன்னொரு முறை சொல்லுங்க.
2: நல்ல நேரம் பார்த்து ராமுவும் அக்கா தங்கை கற்பகமும் வசந்த மாளிகை வந்து சேர்ந்தார்கள்.
1: நல்ல நேரம்,
0: வசந்த மாளிகை,
1: வசந்த மாளிகை, கற்பகம், அக்கா தங்கை, அதுக்கடுத்து ராமுவும், ராமுவும் அக்காவும் அப்படி எதுவும் இருக்கா? இல்ல ராமுவும் மட்டுமே இருக்குங்களா?
2: ராமு மட்டும் இருக்குது, அக்கான்னு ஒண்ணு. ரைட், நீங்க சொன்ன வரைக்கும் ரொம்ப நன்றி.
0: அப்பாட எப்படியே பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. தேங்க்யூ சோ மச் மா, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஐயா, நீங்க பேச ரொம்ப லோவா கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சரி சொல்லுங்க.
0: ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க நீங்க பேசுறது, சொல்லுங்க. வணக்கம், வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், குயில் கோபி.
1: அடைமொழியோட சேர்த்து நீங்க குரல் மிமிக்ரி எல்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கீங்க. சிறப்பு கோபி, சொல்லுங்க. வணக்கம்.
0: சொல்லுங்க சார், சென்டென்ஸ் சொல்லுங்க எங்களுக்காக. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ரெடியா இருக்கோம், நீங்க
3: சொல்வீங்கன்னுதான். பூக்கு தேனாகி தேன் ஒன்றுக்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறதோ அதுவே இனிமையா வாழ வாழ்த்துகிறோம்.
1: வேகமா சொல்லவே கூடாது, அடையாளமே கிடையாது. நீங்க மெல்ல சொல்லணும். எப்படி சொல்லணும்? பூவும் தேனும் அப்படி. கோபி சொல்லுங்க.
0: அடடா, இப்படி கவிதை சொல்லிட்டு உடனே போயிட்டாரே. அதுல படம் என்னென்ன வச்சிருந்தாரு அவரு?
1: தேன், பூ, இப்படி நிறைய வரிசையா இருந்துகிட்டே இருந்துச்சு. சொல்லலாம்னு நினைச்சேன், அவர் கட் பண்ணதுனால இப்ப சொல்ல முடியாம நான் திணறிட்டு இருக்கேன் அப்படின்றது.
0: ஓ, பார்த்திவனுடைய தவிக்க விட்டு போயிட்டாரே. சரி பரவாயில்ல, அடுத்த நேரம் வருவாரு, சொல்லிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: காலை வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர், நலமா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோமா, சொல்லுங்க.
4: நேரம் டிக் டிக் டிக் என்று ஓடிக்கொண்டிருந்தது, அவள் வருவாளா என காத்திருந்தேன்.
1: நேரம் டிக் டிக் அவள் வருவாளா காத்திருந்தேன் எதிர்க்கா?
4: இல்ல இல்ல, மூணு படம்
0: தான் கண்டுபிடிச்சாச்சு.
4: நன்றி
0: நன்றி.
1: நான் இப்பதான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அடுத்ததுல இருந்து நீங்க தான் சொல்றீங்க.
0: அடடா, கோத்து விட்டாரு. சரி ஓகே, வணக்கம்.
5: வணக்கம், பிரகாஷ் புரசேவாக்கம்.
0: பிரகாஷ் புரசேவாக்கம், சொல்லுங்க பிரகாஷ், என்ன சென்டென்ஸ் வச்சிருக்கீங்க?
5: முருகேசன் துப்பாக்கிக்குள்ள வெடிகுண்டு.
0: முருகேசன் துப்பாக்கிக்குள்ள வெடிகுண்டு. முருகேசன்
1: வெடிகுண்டு, முருகேசன் துப்பாக்கி.
5: ஆ ஓகே சார், அவ்வளவுதான்.

0: வணக்கம், ரெயின்போ யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து? அப்பாடா வந்துட்டீங்களாமா? என்னடா இந்த இந்த கேம் வச்சிருக்கமே, என்ன ஆளையே காணவேன்னு பார்த்தேன்.
2: சிவப்பு
1: கல்லை கடலோரம் எடுத்து கவிதைகள் சொல்ல, ரோஜாக்கள் புதிதாய் வாசனை வீச, மணி வேதம் சொன்னால் கருத்தம்மா.
2: அடடா ஆச்சரியக்குறி அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம்.
0: கருத்தம்மா, வேதம்,
1: வேதமும் இருக்கு, இன்னொரு படமும் இருக்கு,
2: வேதம் புதிதும் இருக்கு. அடுத்து நீங்க சொன்னதுல வந்து
1: ரோஜா,
2: கிழக்கு, கடற்கரை, கடலோரம்,
0: ரோஜா இருக்கு, ரோஜா சொன்னீங்கல்ல.
2: ஆமா,
1: நல்லா கவனிக்கணும். சிவப்பு கல்லை கடலோரம் எடுத்து கவிதைகள் சொல்ல, கடலோரம் எடுத்து கவிதைகள் சொல்ல, கவிதை வருவா,
2: கடலோரம் எடுத்து கவிதைகள் சொல்ல,
1: கவிதைகள்,
0: கடலோர கவிதைகள்.
2: அவ்வளவுதான், சிவப்பு, நான் சிவப்பு இல்லைன்னா சிவப்பு கல்,
0: சிவப்பு மனிதனா.
1: ஆஹா ஆஹா, அது வார்த்தை தாரமாக்க வரும். கவிதைகள் சொல்ல, ரோஜாக்கள்
0: கவிதைகள், அந்த மாதிரி
2: ரோஜாவின் நிறம் சிவப்பு,
1: சிவப்பு ரோஜாவின்,
0: சிவப்பு ரோஜாவா?
2: ஆமா கரெக்ட்,
1: சிவப்பு ரோஜாக்கு. அப்புறம் வாசனை வீச, மண்,
2: கவிதையில அந்த கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டு போச்சு. நீங்க கவிதை மாதிரி சொல்லாம சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேன். இது யார் தவறு? நீங்க தான்.
0: நன்றி நன்றிமா, நன்றிமா நன்றிமா,
2: வாழ்த்துக்கள். கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: ஆமா, அதாவது வந்து பள்ளிக்கூடத்துல எல்லாம் ஸ்கூல்ல உட்கார வச்சு டிக்டேட் பண்ணுவாங்களே, எழுது எழுது அந்த மாதிரி அவங்க ஒன்னொன்னு சொல்ல சொல்ல. ஓகே, எனிவேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நிறைவா வந்து இந்த காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், மேற்கு மாம்பலம், ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க சார், என்ன சென்டென்ஸ் வச்சிருக்கீங்க?
3: வயதினிலே.
0: என்ன சார்?
3: வயதினிலே 16.
0: சொல்லுங்க.
3: காலங்கள் போனது.
2: 16 வயதினிலே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் ஓடுது நின்று பாட்டு வர மாதிரி தெரியுது. சிவப்பு ரோஜாக்கள். மிக்க நன்றிங்கய்யா.
0: எஸ், கெட்ஸ் அட் கோ சூப்பராகவே போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நேர்கள் எல்லாருமே அப்படியே சூப்பராக சென்டென்ஸ் வந்து கொண்டு வந்து நம்ம எல்லாருமே, அதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு சென்டரோட புள்ளி வச்சு மறுபடியும் இன்னொரு சென்டென்ஸ் போயிட்டே இருக்கு
2: போயிட்டே இருக்கு. கவிதையெல்லாம் வேற கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எனக்கு கொடுத்து அடாடாடா அப்படின்னு ஆக்குறீங்களே.
0: எனிவேஸ் நமக்குள்ள இவ்வளோ திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க வச்சுட்டு இந்த கேம். நேயர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றியும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா தூத்துக்குடி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இதோட நானும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. டாடா பைபா சொல்லிட்டு பார்த்தி உங்களோட இருப்பாரு
2: கண்டிப்பா.
0: கேட்டு இணைந்திருங்கள். இது FM 101.4.
2: இங்க எல்லாமே செம்ம தூளுங்க.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி, அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர்

ஹில்பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சாரம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆக போற இந்த வேளையில நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. இன்றைய நம்மளுடைய உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் இந்திய உழவர் உரக்கூட்டுறவு நிறுவனத்தின் விவசாயிகள் நலப்பணிகள் குறித்து நம்மோடு உரையாடவிருக்கிறார் இப்கோ தமிழ்நாடு மண்டல மேலாளர் சுரேஷ் அவர்கள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிங்க, அதனால் கண்டிப்பாக எல்லாரும் ஃபோன் பண்ணி உங்களோட சந்தேகங்களுக்கு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6-0038 மற்றும் 044-295-2-5554.
2: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய நண்பர் பார்த்திபன் சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வார வாரம் வியாழக்கிழமையான உங்களோட நிகழ்ச்சி. உங்களோட நிகழ்ச்சியில் நம்ம பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் இதை வழங்குவோம் அல்லது வழங்குவதை கேட்போம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக நம்முடைய நிலையத்தின் அரங்கத்தில் அறிவிப்பாளர் சொன்னது போல் என் சுரேஷ் அவர்களை அழைத்திருக்கிறோம். தம்பி வணக்கம்.
3: வணக்கங்க.
2: என் சுரேஷ் அவர்கள் வந்து இஃப்கோனுடைய தமிழ்நாடு மண்டல மேலாளர். இஃப்கோ அப்படின்னாலும் இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனம். இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனம் இஃப்கோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டுறவு அமைப்பு. நம்முடைய நாட்டில் மட்டும் இல்லை, ஆசியாவிலே சொல்லலாம். அதை பற்றினா நிறைய விளக்கங்கள் தம்பி சுரேஷ் அவர்கள் சொல்லுவாங்க. விவசாயிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டுறவு அமைப்பு, அப்படியே பல்கி பெருகி அங்கங்கே படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. விவசாயிகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள், என்னென்ன உரங்கள் எப்படி கொடுக்கணும், லேட்டஸ்ட்டாக என்ன கொடுக்கணும், நானோ வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் சென்று சேர்ப்பதில் இஃப்கோ நிறுவனத்தினுடைய பங்கு அளப்பரியது. அதில் மட்டும் இல்லாமல் நம்முடைய அகில இந்திய வானொலி கூட பார்த்திங்கன்னா நிறைய தொடர்பு. திருச்சிராப்பள்ளியிலும் சரி, சென்னையிலும் சரி, கோயம்புத்தூர் இப்படி பல்வேறு வானொலி நிலையங்கள் கூட இணைந்து ஒவ்வொரு முறையும் அந்த பருவகால அதற்கு ஏற்ப பருவத்தையே பயிர் செய்யணும்னு சொல்கிற மாதிரி பருவத்தை அந்த பயிருக்கு அந்த காலத்துக்கு என்ன செய்யணும் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக கொடுப்பாங்க. ஒரு 13 வாரம் அல்லது ஒரு 15 வாரம் அப்படி மாதிரி ஒரு தொடர் நிகழ்ச்சியை விவசாயிகளுக்கு லேப் டு லேண்டுன்னு சொல்கிற மாதிரி லேபில் கிடைக்கக்கூடிய ஆராய்ச்சி தொழில்நுட்பங்களை விவசாயிகளுடைய வயல்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் இஃப்கோனுடைய பங்கு மகத்தானது. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிஸ் விரிவாக்க பணிகளையும் அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் தமிழ்நாடு மண்டல மேலாளர் என் சுரேஷ் அவர்கள், அவருக்கு ஒரு 20 ஆண்டு கால பணி அனுபவம் நம்முடைய இஃப்கோவில். நேரடியாக ஒரு விவசாய பட்டதாரி, நேரடியாக காலேஜிலேருந்து அப்படியே இஃப்கோவில் வந்து இணைந்து ஒரு 20 ஆண்டு காலம் அது கூடவே இருக்கிறார். அந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு முன்னுரையோடு இப்போ இந்த நிகழ்ச்சி தொடங்குது. தம்பி,
3: நேயர்கள் அனைவருக்கும் இஃப்கோ நிறுவனத்தின் காலை வணக்கம். இஃப்கோ நிறுவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்காக தொடங்கப்பட்டு விவசாயிகளின் சேவையே முக்கியம் அப்படின்ற ஒரு முக்கிய கருத்தை வந்து வச்சு இஃப்கோ நிறுவனம் ஒரு 1967 தொடங்கி இன்றைக்கி 60 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறோம். விவசாயிகளுடைய சேவை முக்கியமானதாக இஃப்கோ நிறுவனம் செய்து கொண்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப விவசாயத்திற்கு பல்வேறு இடர்பாடுகள் இருக்கும் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் தட்டுப்பாடு, உர விலை ஏற்றம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இஃப்கோ வந்து ஒரு புதியதான ஒரு உத்தியை வந்து நாங்கள் எடுத்து விவசாயிகள் மத்தியில் செயல்படுத்திகிட்ருக்கோம். இஃப்கோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டுறவு நிறுவனம், இந்த கூட்டுறவு ஆவின் அப்படின்ற மாதிரி இஃப்கோ வந்து உரத்தில் வந்து இஃப்கோ நிறுவனம் வந்து ஒரு கூட்டுறவுத்துறையில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம்.

0: கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாடி கூட்டுறவுத்துறை ஆரம்பித்து அந்த கூட்டுறவுத்துறையின் கீழே இஃப்கோ நிறுவனம் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. கடந்த வருடங்கள் பார்த்திங்கன்னா 35,000 கோடி ரூபாய்க்கு நம்ம உர விநியோகம் பண்ணியிருக்கிறோம். பல்வேறு உர உற்பத்தி மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸ் மற்றும் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது, அதாவது இந்தியன் ஃபார்ம் ஃபாரஸ்ட் இன்சூரன்ஸ் IFFDC அப்படின்ற மாதிரி நிறுவனம், வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு இஃப்கோ கிசான் ட்ரேடிங் ஏஜென்சி, இந்த மாதிரி ஒரு 18-19 வகையான இணை நிறுவனங்கள் வந்து இஃப்கோனிலிருந்து செயல்பட்டுருக்கு.
1: ரொம்ப சந்தோஷம் சார். இஃப்கோ அப்படிங்கிறது வந்து பொதுவாக உரம் அப்படின்னு ஒரு நினைவு வரும். உரம்னு நினைவு வரும்போது 10-26-26 காம்ப்ளெக்ஸ் உரம் தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். பார்த்திங்கன்னா அது வந்து கரும்புக்கு நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு உரம், விவசாயிகள் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் உரம். இந்த உரம் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விதமான உரங்கள்லாம் நம்முடைய நிறுவனத்தின் மூலமாக உற்பத்தி பண்ணுறோம், விநியோகம் பண்ணுறோம், எப்படி விநியோகம் பண்ணுறோம், எப்படி விவசாயிகளை சென்றடையுது, இது பற்றிலாம் நீங்கள் சொல்லணும். இது பற்றிலாம் விவசாயிகளோட சந்தேகங்கள் கேட்கலாம். அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசிகள் 044 இது இணைப்பு எண், 2989-00-38 இது ஒரு தொலைபேசி எண், மற்றொரு தொலைபேசி எண் 2952-00-554 இந்த தொலைபேசி எண்களில் தொட்டு வாருங்கள். 044 இணைப்பு எண் கட்டாயம் போடுங்கள். உரம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் சார். உங்களுடைய உர உற்பத்தி உர விநியோகம் அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
0: சார், உர உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 தொழிற்சாலைகள் இருக்குது. 5 தொழிற்சாலைகளுமே வந்து, ஒன்று வந்து கலோல் அப்படிங்கிறது குஜராத் மாநிலத்தில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூரியா உரங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காண்ட்லா உர நிறுவனம் உர தொழிற்சாலை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரங்கள் DAP 20-20 0-13 10-26 இந்த மாதிரி உரங்கள் இது பண்ணுறோம். அதேமாதிரி அனோலா அப்படின்ற ஒரு உர நிறுவனம் இருக்குது, தொழிற்சாலை இருக்குது, அங்கே வந்து யூரியா உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாரதீப் ஒரிசா மாநிலத்தில் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான காம்ப்ளெக்ஸ் உரங்கள் 10-26 0-20 0-13 DAP இந்த மாதிரி உரங்கள் எல்லாமே உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு.
1: ஒரு விவசாய லைன்ல இருக்கிறார். வணக்கம்
2: சார்.
1: வணக்கம்மா. கலா எங்கிருந்து? அரக்கோணம். கலா, இஃப்கோ உர நிறுவனத்தினுடைய மண்டல மேலாளர் இருக்கார் சார். ஒரு கேள்வி கேளுங்க.
0: வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா
0: இருக்கேன், சொல்லுங்க
2: சார். இப்போ நாங்கள் இது செடி தென்னை செடிக்கெல்லாம் வச்சுருந்த உரம் போட்டோம் ஆனால் அது வந்து அது இனிப்பு ஆகலை. சார் சொன்னார் ஒரு முறை அது இது போய் பெருசாக இருக்கு செடிக்கு, அது என்ன உரம் போடணும்?
0: என்ன செடிங்கம்மா?
1: தென்னை மரத்துக்கு
0: தென்னை மரம் எவ்வளோ நாள் ஆகுதுங்க?
2: அது வந்து 1.5 வருஷம் அது. ஆனால் அம்மா ஐட்டு வேலை குட்டியாக தான் இருக்குது. ஆனால் முதல் போட்ட சாதி வந்துச்சு, ஆனால் இப்போ வெளியில் போடணுமா அந்த ஒரு அந்த உரம் போடணுமான்னு சொல்லுங்க சார். அது வேறு
0: உரத்தை வந்துங்க நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தரம் வந்து தென்னை மரத்துக்கு உரம் இடம் செய்யணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மரம் தான் வச்சுருக்கீங்களா இல்லை தோப்பாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு தெரியல. சரி, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு கடைகள் உரக்கடைகளுக்கு போனீங்கன்னா ஒரு கிலோ DAP வாங்கிக்கிறீங்க, 1 கிலோ யூரியா, 1/2 கிலோ பொட்டாஷ், இந்த உரங்களை வந்து எல்லாத்தையும் கலந்து அதோட சேர்த்து போரான் வந்து ஒரு 100 கிராம் இதை எல்லாத்தையும் கலந்து வேரிலிருந்து ஒரு 1.5 to 2 feet தூரம் விட்டு 4 பக்கமும் ஒரு துளையிட்டு அந்த துளையில் இந்த 4 சரிசமமாக வந்து 1/4 கிலோ 6 மாதத்துக்கு 1 தரம் இது பண்ணிங்க, 2 தரம் உரம் இட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பலன் வந்து நீங்கள் உங்களுக்கு அடுத்த 1 வருடங்களில் உங்களுக்கு அதுக்கான நல்ல பலன் கிடைக்கும்.
1: இது போல் தென்னை மரத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான உரங்கள் நம்ம ஏதாவது உற்பத்தி பண்ணுறோமா மரத்துக்கு அல்லது பயிர்களுக்குன்னு?
0: சார், அதாவது குறிப்பிட்ட மர வகைகளுக்கு அப்படின்னு நம்ம பண்ணுறதில்ல. பட் எல்லா பயிர்களுக்குமே தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்துக்கள் இது எல்லாமே தேவை. அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போரான் முக்கியமான ஒரு நுண்ணூட்ட சத்து, அதை வந்து தனியாக நம்ம வந்து இந்த அதே மாதிரி இப்போ சகாரிக்கா அப்படின்னு கடல் பாசியிலிருந்து எடுக்கக்கூடிய இதில் வந்து நமக்கு வந்து 7-8 வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே அதிலே இருக்குது. நம்ம பயிருக்கு DAP காம்ப்ளெக்ஸ் 10-26 இருக்கலாம், DAP இருக்கலாம், இல்லை பொட்டாஷ் இதோடு சேர்த்து இந்த சகாரிக்கன்ற உரத்தையும் கலந்து நம்ம இடும்போது பயிருக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்கு.
1: ஒரு பிரேக் வேணுமா உங்களுக்கு?
3: ஒரு சிறிய இடைவேளை மட்டும் இருந்தால் போதும்.
1: கொடுங்க.
4: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட்

0: சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
0: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: மறுபடியும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இஃப்கோவின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் என்பது குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய நிலையத்தின் அரங்கத்திலிருந்து என் சுரேஷ், இஃப்கோ நிறுவனத்தின் தமிழ்நாடு மண்டல மேலாளர். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இயற்கை
2: யார்
3: தூதர் ஐயா அவர்களுக்கு முதல்ல வணக்கமும் வாழ்த்துக்களும். திருவள்ளூர்ல இருந்து டில்லிங்க ஐயா.
2: டில்லி, திருவள்ளூர் டில்லி, சொல்லுங்க ஐயா.
3: ஆமாங்க ஐயா. ஐயா அதோ அந்த வரட்டி நேத்து சொன்னீங்க இல்லையா, நேத்துக்கு போன அருமையான நிகழ்ச்சி,
2: சாணி பத்தியும் வரட்டி பத்தியும். ஆமாங்க. ஆமா
3: இல்ல, இப்போ இப்போ விருந்தினர் இருக்காங்க, நம்ம அத அப்புறம் வச்சுக்கலாம்.
2: வச்சுக்கலாம்.
3: விருந்தினர் ஐயாவுக்கு நான் வணக்கமும் வாழ்த்துக்கலாம் ஐயா.
4: வணக்கம் ஐயா. வணக்கம் நெல்லுக்கு வந்து அசோஸ்பைர் இல்லம், மற்ற பயிர் வகை பயிர்களுக்கு பாசோ பாக்டீரியா, அது இல்லாம என்பிகே கன்சோர்ஷியா அப்படின்னு வச்சிருக்கோங்க. அதாவது எல்லா உயிர்களோட கூட்டமைப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோஸ்பியர் எல்லாம், பாசோ பாக்டீரியா, மற்ற எல்லா பொட்டாசியம் மொபிலைசிங் எல்லாமே இருக்குது அதில். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த சகாரிக்கா கடல் பாசி உரங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுவுமே இயற்கை விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து நம்ம பயோ டீகம்போசர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது டீகம்போசர் அப்படின்னா, நம்ம நிறைய விளைபொருட்கள் அல்லது மாடு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கான மிச்சம் இருக்கும்போது அதை வந்து எப்படி வந்து மக்கக்கூடிய பொருளை வந்து எப்படி குறுகிய காலத்தில் நம்ம ஈஸியாக மக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பயோ டீகம்போசர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா
3: தான். விவசாயிகளே பயன்படுத்திக்கலாங்களா?
4: விவசாயிகளே பயன்படுத்தலாம். அதுக்கான வழிமுறைகள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு பாட்டிலோட இது வந்து 25 ரூபா தான், 20 கிராம் வந்து 25 ரூபா. எல்லா விவசாயிகளும் வாங்கி அதை பயன்படுத்தலாம். ஏதாவது இயற்கை உரங்களில் நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம், வெளியிலேருந்து வாங்கணும் அப்படின்றது கிடையாது.
3: அதுதான் ஐயா. நல்லது, நல்லதுங்க
4: ஐயா, நல்லதுங்க ஐயா.
2: ரைட், தேங்க்யூ. வணக்கம்.
5: வணக்கம் சார். குயில் கோபி.
2: பேருங்கய்யா?
5: குயில் கோபி.
2: குயில் கோபி. என்ன ஊர்ல இருந்து? உங்க ஊர் சொல்லுங்க.
5: லால்குடி.
2: லால்குடியா? லால்குடினோடனே சுரேஷ் சார் சிரிக்கிறார். அவருக்கு ஒரு ஒரு நிலையத்தின் அரங்கத்தில் இருக்கக்கூடிய சுரேஷ் சார். சுரேஷ் வந்து இஃப்கோ மண்டல மேலாளர் இருக்கிறாரு.
5: அப்படிங்களா? எங்க சார்?
2: எங்க அரங்கத்துல இருக்கிறாரு, நிலையத்தின் அரங்கத்துல இருக்கிறாரு. நீங்க இப்ப
4: நார்த்தங்காய் வந்துங்க, நீங்கள் இப்போ ஒன்று அதிகப்படியான ஈரப்பதம் இருந்தாலும் அந்த மாதிரி வெம்பு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வெயில் வந்து அதிகமாக இருக்குது, அது ரெண்டுமே வந்து அதற்கான காரணிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ நுண்ணூட்டச்சத்து கலவைகள் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் தென்னைக்கு விற்கிது, அந்த மாதிரி கலவைகளை வந்து வாங்கி ஒரு அரை கிலோ வந்து அந்த மரத்துக்கு இட்டிங்க அப்படின்னா நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை எதுவாக இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆயிரும். இல்லை இப்போ ஈரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பாய்ச்சறத வந்து குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா சரியாயிருங்க.
2: லால்குடி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் ஐயா.
2: நல்லா இருக்க ஐயா, யார் பேசுறீங்க?
6: குளஞ்சிநாதன்
2: வாரியங்க. சொல்லுங்க ஐயா.
6: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நிலையத்தின் அரங்கத்தில் என் சுரேஷ், இஃப்கோ மண்டல மேலாளர் இருக்கிறாரு. சார்ட்டு கேள்வி கேளுங்க.
6: அதான் சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு வாரியங்கள் குழந்தை சார்பா, நீங்களும் ஒரு இடம் நன்றி சொல்லுங்க அவருக்கு.
2: நீங்க சொல்றது நன்றி.
4: வணக்கங்கள் ஐயா. சொல்லுங்க.
2: வாரியங்காவல்
6: வணக்கம்.
2: அரியலூர் பக்கத்துல இருந்து பேசுறாரு.
6: உங்களுடைய தொழில் வந்து சிறக்கணும். நாங்க ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தாலும் நீங்க இந்த விவசாயத்துல தொழில் மற்றும் இந்த இதெல்லாம் உரத்தை பத்தி சொல்ல வந்திருக்கீங்க
4: ஐயா. நீங்க விவசாயம் பண்றீங்களா இல்ல நெசவு தொழில் மட்டும் தான் பண்றீங்களா?
6: இல்லைங்க, நாங்க ஒரு காலத்துல செஞ்சோம். இப்ப ஐயா கொடுக்கக்கூடிய ஐடியா கேட்டு ஏதோ ஒரு மரம் நிறங்கள் வச்சு அது ஏதாவது கொஞ்சம் மர வளத்தை பெருக்கிட்டு இருக்கிறோம். ஐயா கொடுக்கற வாரத்துல கேட்டுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச இந்த கோயில் எங்கேயாவது கொண்ட ஒரு கண்ணுகள் வச்சு ஏதாவது மாஞ்செடி கிஞ்செடி இந்த

0: ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் கூட கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: நெசவு தொழில் செய்வர் கூட கூட்டுறவாளராக தான் இருப்பார் இல்லைங்களா?
2: கண்டிப்பா
0: இல்லைங்க, நாங்கள் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறோம்.
1: இப்போ இருக்கிறீங்க?
2: கூட்டுறவு அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான தத்துவங்க எல்லாத்துக்குமே, நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். கூட்டுறவு அப்படிங்கிறது நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கான தேவைகளை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கிறது தான் அந்த கூட்டுறவின் மிகப்பெரிய மகத்துவம். அதனால் வந்து அது நெசவு தொழிலாக இருந்தாலும் சரி, விவசாய தொழிலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சி செஞ்சோம்னா எல்லா தொழிலும் சிறப்பாக இயங்கும். மற்றவர்களோட இதை எதிர்பார்க்காம நம்ம நமக்கான தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கலாம்.
0: இரு தொழிலும் சிறப்பாக, இரு தொழிலும் கூட்டுறவு சொசைட்டிங்க இருக்குங்க.
1: என்னென்ன சொசைட்டிங்க? ஒன்று வந்து உங்களுடைய நெசவு இல்லையா?
0: ஆமாம்.
1: இன்னொன்று வந்து தொடக்க கூட்டுறவு கட்டண சங்கமா?
0: ஆமாம். ஒன்று வந்து கூட்டுறவு வேளாண்மை கூட்டுறவங்கி. அதில் பார்த்தீங்கன்னா விவசாயம், இங்கே வந்து நிறைய பேர் விவசாயம் இருக்கிறாங்க. விவசாய கூட்டுறவு வங்கி இருக்குது, நெசவாளர் கூட்டுறவு வங்கி இருக்குது. நெசவாளர்களும் விவசாயம் நிறைந்த ஊர் அரியலூர் மாவட்டம், ரெண்டுடைய கூட்டுறவு சங்கமும் அதிகமாக இருக்கும் இந்த மாவட்டத்தில்.
2: அந்த கூட்டுறவு சங்கத்துக்கு நீங்கள் எப்பயாவது
1: போகிறது
2: போயிருக்கீங்களா?
1: நெசவாளர் கூட்டுறவு சொசைட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய சேவைகள், அதனுடைய பணிகள் பத்தி நீங்களே சொல்லாமே.
0: எங்களுடைய கூட்டுறவுக்கு ஒரு பாவனை இருபத்தி ரெண்டு நாள்ல கொண்டு வரையிட்டு, அதன் பிறகு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரூபாயும் அடையிட்டு பேங்க்ல போட்டு திரும்பி அவங்க ஒரு குறிப்பிட்ட ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அதாவது எங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய இந்த சில சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொசைட்டி மூலியமாகவும் நிதிகள் கிடைத்து கொண்டு இருக்கிறது. சிக்கனமும் மாதமாகவும் பிடித்து அதை மொத்தமாக வருடத்து போன மாதிரி எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு
1: இருக்காங்க. உங்கள் சொசைட்டி லாபமாக இருக்குங்களா ஐயா?
0: ஓடிட்டுருங்க, ரெண்டு சொசைட்டி ஓடிட்டு இருக்கு எங்கள் ஊரில் மொத்தம். அது இல்லாமல் நம்ம பகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 400 சொசைட்டி இருக்குங்க.
1: அந்த பகுதியில் மட்டும்?
0: ஆமாம், கைத்தறி நெசவாளர் மட்டும் ஒரு 400 சங்கங்கள்
1: அப்படிங்கப்பா
0: இருக்கு. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் பகுதியில் ஒன்று நெசவாளர், அடுத்தது விவசாயி,
1: ரெண்டுமே.
0: நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறது
1: வந்தேன். சொல்லுங்க கேளுங்கள்.
0: இப்போ அந்த தொழு உரம் சொல்லக்கூடிய இதை சொல்லிட்டு இருந்தீங்க.
1: ஆமாம்.
0: அந்த உரங்கள் நாங்கள் எங்க சிக்கனமாக எங்க கிடைக்கும்? இப்ப எங்களுக்கெல்லாம் வேகொண்ட முனை எட்டி இல்ல இல்லைன்றாங்க. இப்ப நான் மலையோரம் பக்கம் இருந்துச்சுனா அங்க நமக்கு எல்லா சொசைட்டி ஆடுதல இந்த பண்ணைகள் எல்லாம் தெரியும். நாங்கள் இந்த தொழு உரம் சில மரத்துக்கு வைக்கணும் போனோம், தென்னைகள்
2: ஜெயங்கொண்டம் பகுதியில் நிறைய ஒன்று ரெண்டு தனியார் உரக்கடைகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. அங்கே போனீங்கன்னா வந்து இயற்கை உரங்கள் கிடைக்குது, தொழு உரங்கள் கிடைக்குது. இல்லை நம்ம ரசாயன உரங்கள் வேணும்னாலும் கூட நம்ம அங்கே வாங்கிக்கலாம். இயற்கை உரம் தான் வேணும் அப்படின்னாலும் நம்ம பகுதியில் இருக்கிற எந்த தனியார் உரக்கடைகளுக்கு போனாலும் இல்லை நம்ம கூட்டுறவு சங்கங்களுக்கு போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம்.
0: ஓகேங்க. இப்போ ஒரு காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் குப்பை இருக்கும். அந்த குப்பைகளை எடுத்துட்டு போய் நாங்களே போய் விவசாயிட்டு சொல்லி அவங்க எடுத்துட்டு போவாங்க. இல்ல மண்புழு உரம் எல்லாம் வரும். இப்ப வந்து குப்பையே கிடையாது வீட்டுல.
1: இல்ல அதுக்கு முன்னாடி குப்பை வேண்டாம், அதுக்கு முன்னாடி ஆடு மாடே இல்லைன்னு சொல்லுங்க.
0: ஆமாங்க,
1: முடியலங்கய்யா. ஒரு விவசாயி இருக்காருன்னா
0: ஒரு மாசம் கொண்டப்பட்ட பேசணும் கூட சொன்னேன். எங்க வீட்லயும் ஒரு காலத்துல விவசாயம் மாடு எல்லாம் இருந்து இன்னைக்கு எங்க
1: இல்ல
0: தலைச்சுனா எல்லாத்தையும் சொன்னோம்.
1: ஆமாங்க ஆமாங்க.
0: சிறப்பு சிறப்புங்க, வாய்ப்பு கொடுத்தேன்.
1: ரொம்ப நன்றி. பாருங்க, விவசாயி வந்து தொழு உரம் எங்கே கிடைக்கும்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டார் கிராமத்தில் இருக்கிறவர். அதுதான் காலத்தின் கோலம்னு சொல்லலாம். காலத்தின் கட்டாயம் கூட இல்லை, காலத்தின் கோலம் அது. ஒரு விவசாயி இருக்கிறாருனா அந்த விவசாயியோட வீட்டில் 2 மாடு 4 ஆடு 10 கோழி இருக்கணுங்கிறது நியதி. அதனுடைய கழிவுகளை எடுத்துக்கொண்டு குப்பை கோழியில் கொட்டணும். அதுக்கு ஒரு குப்பை கோழி வெட்டி வைப்பாங்க. அது ரொம்பணும். அது ரொம்பும் காலத்தில் எடுத்துக்கொண்டு அதை ஒண்டி வண்டியில் எடுத்துகிட்டு போயோ அல்லது டிராக்டரில் எடுத்துகிட்டு போயோ நம்ம நிலத்தில் போடுவோம். இப்படி தான் அது நடந்தது. இன்றைக்கி நாம் குப்பை குழி இல்லை, குப்பை குழி வச்சுருந்தாலும் ஆடு மாடு இல்லை. அப்போ தொழு உரம் நமக்கு கிடைக்கல. அது எங்கே கிடைக்கும், விலைக்கு வாங்கிக்கலாமான்னு கேட்குற அளவுக்கு நாம் வந்துட்டோம். மண்புழு உரங்கள்லாம் கூட கிடைக்குது, அது கூட வாங்கி ஒரு ஐயா பயன்படுத்தலாம். குழஞ்சிநாதன் ஐயா, ஒரு பிரேக் உங்களுக்கு வேண்டுமா?
3: ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் சார்
1: எடுத்துங்க.
3: நேயர்களை, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்த நேயருக்கு

0: கேட்கலாம் சார்.
1: கொடுங்க அடுத்த நேயர் யார். வணக்கம் வானொலி.
2: ஐயா வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடையிலிருந்து.
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: மகிழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் ஐயா வணக்கம்.
3: வணக்கங்க.
2: ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
3: மகிழ்ச்சி
2: ஐயா. இந்த வீட்டு தோட்டம் அப்படிங்கிற அமைக்கிறதுல குறிப்பிட்டு இந்த கத்திரிக்காய் அப்புறமா தக்காளி அப்புறமா முருங்கை மரம் யூஸ் பண்ணி முருங்கைக்காய் இந்த மூணுத்தையுமே வளர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யலாம் ஐயா? அதற்கு அதிகமான சத்துக்கள் அப்படிங்கறது மண் வளத்துல இருந்தா மாத்திரம்தான் இது உகந்ததா இருக்குமா? இதை பத்தி சொல்லுங்களேன்.
3: உங்களுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு உங்க தோட்டத்துக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல?
2: இண்டிவிஜுவல் ஹோமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன்.
1: இல்ல இல்ல எவ்வளவு இடம் இருக்குன்னு கேக்குறாங்க ஐயா.
3: சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் பாலித்தீன் பைகளில் வந்து மண்ணை நிரப்பி ஒரு 10-15 கிலோ மண்ணை நிரப்பிட்டு அதில் வந்து நீங்கள் செடிகள் இப்போ மாடித்தோட்டம் மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற தோட்டக்கலை துறை அலுவலகம் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மானிய விலையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் அது கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கூட இந்த பச்சை கலரில் வந்து நம்ம குரோ பேக்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு கிடைச்சிரும். பக்கத்தில் இருக்க மண் கொஞ்சம் தொழு உரம் மட்டும் கலந்துட்டு அதில் நீங்கள் நிரப்பிட்டு விதைகள் வந்து நீங்கள் கேட்குற அந்த தக்காளி விதைகளாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற என்ன காய்கறி விதைகள் எல்லா விதைகளுமே நம்ம பக்கத்தில் இருக்கிற தனியார் உரக்கடைகள் விதை
1: நிறுவனங்கள்
3: ஐயங்கள் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதை நீங்கள் அதுக்கு இவ்வளோ வளமான மண் தேவை அப்படி இப்படின்லாம் கிடையாது. நம்ம இயற்கையில் நம்ம பகுதியில் இருக்கிற மண்ணை எடுத்தே நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூச்சிகள் தாக்குதல் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள்னால் நீங்கள் டெய்லி அதை பார்த்துக்கிட்டா போதும். இல்லை வேப்ப எண்ணெய் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா வேப்ப எண்ணெய் வந்து எல்லா இடங்களில் கிடைக்கும். வேப்ப எண்ணெயை வந்து தண்ணியில் கலந்துட்டு இல்லை அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் அல்லது வெங்காயம் இந்த மாதிரி இதில் வந்து சார் எடுத்து அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா கூட இயற்கை முறையில் வந்து நம்மளுடைய பூச்சிகளை வந்து விரட்டி இது பண்ணிட முடியும்.
2: ஏதாவது ஒரு சார் போட்டால் போதுமா?
3: எது இல்லை இல்லை இது மூன்றையும் ஒரு சரியான விதத்தில் பச்சை மிளகாய் இஞ்சி ப்ளஸ் வெங்காயம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு அதிலிருந்து சார் எடுத்து நீங்கள் அதை தெளிச்சிங்கன்னா கூட பூச்சி கட்டுப்பாடுகள் நோய் கட்டுப்பாடுகள்லாம் ஓரளவுக்கு நமக்கு வந்து கிடைச்சோம். ஸோ அந்த வகையில் வந்து நமக்கு இப்போ நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டு முற்றத்திலே நம்ம உருவாக்கிக்க முடியும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக.
2: ரொம்ப மகிழ்ச்சியாக.
3: அதே மாதிரி இப்போ எங்கள் நிறுவனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யூரியா டிஏபி உரங்கள்லாம் நீங்கள் வெளியில் வாங்க முடியல, மூட்டைக்கணக்கில் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ பாட்டிலில் வந்து திரவ உரங்கள்லாம் வச்சுருக்கோம். ஸோ திரவ உரங்கள் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 500 மில்லி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 மில்லி நீங்கள் போட்டு நம்ம ஹேண்டில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அது சின்ன சின்ன தெளிப்பான்கள்லாம் இருக்குது. அந்த தெளிப்பான் மூலமாக கூட நீங்கள் தெளிச்சிக்கலாம், பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கலாம். அந்த வகையான உரங்கள் வந்து இப்போ நம்ம பகுதியில் நீங்கள் ஐயா எந்த பகுதியிலேருந்து பேசுகிறீங்க?
2: வேலூர் மாவட்டத்தில்
3: பக்கத்தில் இருக்கிற தனியார் உரக்கடைகள் அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம தலைச்சத்துக்கு கூடிய நானோ உரங்கள் மணிச்சத்து கொடுக்கக்கூடிய டிஏபி உரங்கள் எல்லாமே திரவ வடிவத்திலே இருக்குது. உங்களுக்கு வீட்டு பயிர்களுக்கு தெளிக்கிறதுக்கு ஈஸியான வகையில் கிடைக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம்.
2: மிக்க மகிழ்ச்சி,
3: நன்றி.
1: நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர்.
4: வணக்கம்.
1: வணக்கம் கண்ணன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? அது மத்திய அரசாங்கம் உங்களுக்கு நேரடியாக கொடுக்கறது
4: கொடுக்குறாங்க. அதுலேருந்தே நமக்கு சொல்கிறாங்க இது மாதிரி சொல்லி தேங்க கட்டோம்னாக்கா அட்ரஸ், அதாவது நம்ம சென்னையில் எல்லாமே சென்னையில் இருக்குது நமக்கு எல்லாம் பொறுப்பெல்லாம் ஆஃபர் இருக்கு இது எல்லாமே. மதுரையில் வந்து நமக்கு அதனால ஊரில் இருக்குது, அதனால் எங்கேயுமே இப்போ அங்கே பட்டை வச்சு இங்கே லோன் வாங்க முடியல, இதை காட்டி அங்கே நம்ம ஊரில் பண்ண முடியல.
1: இவர் இருக்கிறது கல்லுப்பட்டி, மதுரையில் இருக்கார்.
3: டி கல்லுப்பட்டி,
1: எம் கல்லுப்பட்டி, எம் கல்லுப்பட்டி, ஆமாங்க. ஆனால் அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சென்னையில் இருக்குது, அதனால் அவருக்கு வந்து கடன் வாங்க முடியலன்னு ஒரு வருத்தம். அப்படி தானேங்கய்யா?
4: ஆமாம் ஆமாம்.
1: ஒரு

0: ஒரு ரெக்கார்ட் அங்கே ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே தானே, அங்கே அங்கே ஒரு ஆதாரோ அல்லது அங்கே ஒரு ஓட்டர் ஐடியோ ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா
1: எதுவுமே அவங்களுக்கு இப்போ எல்லாம் உங்ககிட்ட இதாக இருக்குது. ஆனால் இனிமேல் மாற்றணும்,
0: உடனே ஒன்று மாற்றி வச்சுக்கிங்க. எங்கே நிலம் இருக்கோ அங்கே உங்களுக்கு எங்களுக்கு அந்த பத்திரம் பட்டா இருக்குமே, ரேஷன் கார்டு வச்சுருப்பீங்களே, ரேஷன் கார்டு இங்கே சென்னையில் தான்
1: வச்சுருக்கீங்களா? எல்லாமே இங்கே சென்னை இதாக இருக்குது, நீங்கள் மாற்றலை.
2: இல்லை அதை மாற்றுறதுக்கான வழிகள் வந்து ரொம்ப இதுதான், சுலபம் தான். ஒரு ஒரு வார காலத்தில் நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். நமக்கு ஒரு சொத்து இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆதாரங்கள் அந்த இடத்துல இருக்கிறது தாங்க ஐயா நல்லது.
0: ஒரே ஒரு உதாரணங்க ஐயா, ஐயா
1: சொல்லுங்கள்.
0: நாங்கள் திருச்சிராப்பள்ளியில் வேலை பார்த்தப்போ திருச்சிராப்பள்ளியில் எனக்கு ஒரு ஆதார் கார்டு இருந்துச்சு. கோயம்புத்தூருக்கு போனப்போ கோயம்புத்தூரில் போய் அதை
1: மாற்றினேன்.
0: கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்ததுக்கு அப்புறம் சென்னையில் அதை மாற்றிக்கிட்டேன். ஒன்றும் பெரிய கம்பசரித்திரம் இல்லையா அது?
1: அதுக்குள்ளே நம்ம ஒரு நாள் சில வருஷம் மாற்றிடலாம். அது இங்கே இருந்தால் போகலாம் போகலாம் அப்படி இப்படியே
0: அப்படி அதான் உங்களுக்கு கடன் தேவையில்லை. அதான் நான் முண்டே சொல்லிட்டேன், நீங்கள் வசதியான விவசாயி, நீ உங்களுக்கு கடன் தேவையில்லை, அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை. இருந்தாலும் இப்போ லேசாக யோசிக்கிறீங்க, ஏன்னா அப்பப்போ விவசாயம் அரசாங்கம் வேறு கடன் தள்ளுபடி பண்ணுது.
1: தள்ளுபடி இருக்கா மட்டும் இல்லை,
0: போதுமானது முடிவு வச்சு, அதனால ஆதாரம் வந்துடும். அதனால் ஒரு கண்ணன் ஐயா அதை மாற்றிக்கிட்டாருன்னா அடுத்தது அவருக்கு நிச்சயமாக அங்கே ஒரு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துருங்க, அதுதான் முக்கியமானது. இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் எனக்கு வேணும். உங்களுடைய உர விநியோகம்லாம் எப்படி நடைபெறுதுன்னு சொல்லுங்கள்.
2: சார், உர விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தொழிற்சாலைகளில் உற்பத்தி பண்ணுற உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ரயில் நிலையங்களுக்கு வந்துடுது, ரயில்கள் மூலமாக. ரயில்கள் மூலமாக வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து நம்ம லாரிகள் மூலமாக தேவைப்படுற கூட்டுறவு சங்கங்களுக்காகவும் அல்லது தனியார் உரகங்களுக்காகவும் நகர்வு செஞ்சு நம்ம அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். தனியார் உரக்கடைகளிலிருந்து அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலிருந்து விவசாயிகள் வந்து அதை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மற்ற இந்த நானோ மாதிரி உரங்கள் அல்லது சொட்டு நீர் உரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உற்பத்தி சாலை உற்பத்தி தொழிற்சாலைகள்லேருந்து லாரி மூலமாகவே நமக்கு வந்து நம்மளுடைய மாவட்டங்களுக்கு வந்துடுது. மாவட்டங்கள்லேருந்து மற்ற உரங்களோட சேர்த்து அதனோட விநியோகமும் நம்ம வந்து செயல்படுத்திடுறோம்.
0: ஆக முழுக்க முழுக்க எல்லாமே கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் இப்போ தனியார் மூலமாகவும் பண்ணுறீங்களா?
2: ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக ஒரு 50% உர விநியோகமும் மீதி 50% தனியார் உர
0: விற்பனையாளர்களும்
2: நடந்துகிட்டு இருக்குங்க.
0: முதல்ல வந்து யூரியா, காம்ப்ளெக்ஸ், டிஏபி இந்த மாதிரி உரங்கள் அதுவும் இன்னும் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, சொட்டு நீர் பாசனம் வழியாக அளிக்கக்கூடிய உரம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்படி அது அது அந்த உரங்கள் பற்றி ஒரு விளக்கம்.
2: கண்டிப்பாக, அதாவது இன்றைக்கி வந்து பயிருக்கு தேவையான உரங்கள் வந்து இன்றைக்கி இப்போ யூரியாவோ டிஏபியோ காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை எல்லாம் போடும்போது அதனோட உர உபயோகத்திறன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இன்றைக்கி யூரியாவை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 50%, 100 கிலோ போட்டோம் அப்படின்னா 50% தான் வந்து பயிர் எடுத்துக்கிறது. இப்போ டிஏபி மாதிரி உரங்களை போட்டிங்க அப்படின்னா ஒரு 30-35% தான் வந்து பயிருக்கு கிடைக்குது. இப்போ இந்த சொட்டு நீர் உரங்கள் நம்ம போகும்போது அது வந்து பயிருக்கு தேவையான ஒரு மக்காச்சோள பயிராக இருக்கட்டும், பருத்தியாக இருக்கட்டும், இல்லை மரவகை பயிர்கள் இந்த மாதிரி இதுக்கெலாம் சொட்டு நீர் மூலமாக நம்ம கொடுக்கும்போது அதுக்கான அளவு வந்து நம்ம 3-4 கிலோ தான் வந்து ஒவ்வொரு டைமுக்கும் பரிந்துரை பண்ணுறோம். ஆனால் ஒரு 10-12 முறை வந்து நம்ம அது கொடுக்கணும். உர செலவுங்கிறது அதே தான், அதை உரத்தோட அளவை வந்து குறைத்து நம்ம கொடுக்கும்போது உர உபயோகத்திறனை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம்.
0: குறைத்து பிரித்து கொடுக்குறோம்.
2: விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில ஈரோடு மாவட்டங்கள், கோயம்புத்தூர் மாநிலங்கள், தேனி, நிறைய எங்கெல்லாம் நீர் பற்றாக்குறை இருக்கோ அந்த மாதிரி பகுதிகளில் இந்த சொட்டு நீர் உரங்களோட தேவை, திண்டுக்கல் மாவட்டங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் சொட்டு நீர் உரங்கள் வந்து விவசாயிகள் வந்து நல்லா பயன்படுத்தி பழகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து சொட்டு நீர் உரங்களும் இன்றைக்கு காலகட்டத்துக்கு ரொம்ப வந்து அத்தியாவசியமாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த நானோ உரங்களை பற்றி நம்ம சொல்லும்போது சொல்லியிருந்தோம், உர உபயோகத்திறன் யூரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 30-35% இருக்குன்றோம், 70% நமக்கு வந்து வீணாகிறது. அதை வந்து நானோ யூரியா மூலமாக நீங்கள் கொடுக்கும்போது 80%

0: 100% உர உபயோகத்திறன் கிடைக்குது. ஸோ அதனால் மண்ணில் வந்து நம்ம யூரியாவை அதிகப்படியாக போடும்போது மண் வளமும் நீர் வளமும் காற்று மாசுபாடு இதெல்லாம் வந்து நமக்கு அளவுக்கு அதிகமாக ஆயிட்டுருக்கு. ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அதிகப்படியான உரங்களை உற்பத்தி செய்கிற இஃப்கோ நிறுவனமே இன்றைக்கி வந்து மாற்று சக்திக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் கடந்த 4 வருடங்களாக விவசாயிகள் மத்தியில் இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்கிற அனைத்து நேயர்களும் விவசாய பெருமக்கள் அனைவரும் நம்ம இந்த நேனோ யூரியா நேனோ டிஏபி அப்படின்றது வந்து குறைவான அளவில் பயிருக்கு தேவையான நிறைவான சத்துக்களை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்குது. அதை வந்து விவசாயிகள் வந்து நிறைய பேர் வாங்கி வச்சுருக்கீங்க. சில இடத்துல வாங்க போகும்போது நமக்கு யூரியா கிடைக்குது அப்படிங்கிறப்ப இதை நம்ம வாங்கணுமான்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா விவசாயிகளுக்கும் நல்லது, மற்ற நாட்டுக்கும் நல்லது, நிறைய சில நன்மைகள் இருக்குது
1: நிச்சயமாக.

0: அங்கே போகும்போது நமக்கு யூரியா கிடைக்குது அப்படிங்கிறப்ப இதை நம்ம வாங்கணுமான்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா விவசாயிகளுக்கும் நல்லது, மற்ற நாட்டுக்கும் நல்லது, நிறைய சில நன்மைகள் இருக்குது.
1: நிச்சயமாக ஒரு சிறு இடைவேளை, ஒரு பாடல் கூட கொடுக்கலாமா?
2: நேயர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க, அதான் பாடல் கேட்போமா இல்லை இடைவேளையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாமா?
1: இடைவேளை கொடுங்க, ஒரு பாடலும் கொடுங்க.
2: ஓகே சார், சூப்பர்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேயர்களின் 96 திரைப்படத்தின் சூப்பரான பாடல் உங்களுக்காக அதற்கு கேட்டிணைந்திருங்கள்.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீடு.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. நாம இணைந்து இந்த நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. எதை பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னா, இந்திய உழவர் உரக்கூட்டுறவு நிறுவனத்தின் விவசாயிகள் நலப்பணிகள் குறித்து தான் நம்மோடு உரையாடிட்டு இருக்காரு. இஃப்கோ நிறுவனத்தின் தமிழ்நாடு மண்டல மேலாளர் என் சுரேஷ் அவர்கள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, அதனால பயன்பெறக்கூடிய அனைத்து நேயர்களை வந்து தொடர்பு கொண்டு பேசலாம்.
5: தொடர்புக்கு தொலைபேசி 044 இது இணைப்பேன் 29 86 00 38 மற்றொரு எண் 29 52 05 54. இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம். யார்?
6: ஹலோ, வணக்கம் சார்.
5: வணக்கம் சார், யார்
6: சார்? திருவள்ளூர் மாவட்டம் பட்டமந்திரி கிராமம் ஸ்ரீராஜ். உங்களுக்கு வணக்கம், சுரேஷ் சாருக்கும் வணக்கம்.
7: வணக்கம்
6: சார். இப்போ ஒண்ணுல ஒரு 6 தென்னை மரம் வந்து நல்லா காய்க்குது. 2 தென்னை மரம் வந்து வச்சு ஒரு 4-3 வருஷம் ஆகுது. கொல தண்ணி இருக்கு, ஆனா பூவெல்லாம் வந்து பூ கொட்டிடுது, பிஞ்சும் கொட்டிடுது. நல்லா நல்லா ரவுண்டு வச்சு நான்

0: சார் சொன்ன மாதிரி பள்ளம் தோண்டி செட்டியெல்லாம் போட்டு மக்க வச்சு டவுன் கட்டி தண்ணியும் பிடிக்கிறேன். அதுக்கு கொட்டாத அளவுக்கு என்ன மருந்து இருக்கா சார்?
1: நம்ம பகுதியில் இருக்கிற தண்ணி வந்து உப்பு தண்ணி, உரப்பு தண்ணி, கரெக்டுங்களா?
0: ஆமாம் சார், உப்பு தண்ணி சார்.
1: உரப்பு தண்ணியை வந்து நமக்கு சரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பகுதிகளில் கிடைக்கிற ஜிப்சம் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் வாங்கி ஒரு 10 கிலோ அந்த மாதிரி வந்து மரத்தை சுற்றி கொஞ்சம் இது கொடுங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னைக்குன்னு நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குங்க, ஒரு 5 கிலோ பை இருக்கும் கடைகளில், தனியார் உர கடைகளெல்லாம் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான நுண்ணூட்ட சத்துக்கள், இப்போ குறும்ப கொட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போரான் சத்துங்கிறது கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து அதிகமாக இந்த குறும்ப நிற்காமல் கொட்டுது. ஸோ அந்த போரான் சத்துக்களை மட்டும் நீங்கள் வாங்கணுன்னா அது 1 கிலோ 1/2 கிலோ வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே 150 ரூபா 200 ரூபா வரும். ஆனால் மற்ற சத்துக்களையும் சேர்த்து தென்னைக்குன்னு நுண்ணூட்ட சத்துனே நம்ம கடைகளில் விற்குது, தனியார் உர கடையில். அதே மாதிரி திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இஃப்கோ சேவை மையம்னு இருக்குது பொன்னேரியில், அங்கே போனீங்கன்னா கூட அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது, போய் வாங்கிக்கலாம் நம்ம.
2: அங்கே வாங்கிக்கலாங்க. ஒரு மரத்துக்கு 1 கிலோ வச்சா போறீங்களா?
1: 1 கிலோ போ.
0: 1 கிலோ
2: 1 வருஷத்துக்கு
0: சார். நான் வந்து மெட்ராஸ் பெர்டிலைசர் லிமிடெட், MFL, விஜய் யூரியா காம்ப்ளெக்ஸ், விஜய் 17 17 கம்பல தான் சார் வேலை செஞ்சிருந்தேன், கான்ட்ராக்ட் தான் வேலை செஞ்சிருந்தேன். இப்போ வந்து ஒரு 6 வருஷமா வீட்டுல இருக்கேன்.
1: ஓகே.
0: ஆனா இந்த மருந்து வாங்கி வச்சு அந்த பூவெல்லாம் கொட்டாது பிஞ்சு நிக்கல சார்?
1: பிஞ்சு நிக்கும் நிக்கும் நிக்கும். நீங்க சொல்லக்கூடிய யூரியா டிஏபி எல்லாம் வந்து பேரூட்ட சத்துக்கள், அது இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம சாப்பாட்டில் உப்பு சேர்த்துக்கிற மாதிரி அந்த இது இல்லைனாலும் கூட அது வந்து அந்த காய்கள் கொட்டுறது வந்து இருக்க தான் செய்யும். அதனால் இதை வாங்கி பயன்படுத்துங்க, அதுக்கு நிவர்த்தி ஆயிரும்.
2: நிகழ்ச்சியிலேயும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
2: ஹலோ
3: சார், நான் சென்னை வளர்த்து வாரத்துலேருந்து பேசுகிறேன்.
2: பேர் சொல்லுங்கம்மா.
3: செல்வி சார். நான்
2: செல்வி. சொல்லுங்கம்மா.
3: நாங்கள் மதுராந்தகத்தில் எங்களோட நிலத்தில் நெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம். இப்ப வந்து கொஞ்சம் வண்டல் மண் எடுத்து வச்சிருக்கோம் சார், கோடை உழவு பண்ணலான்னு இருக்கோம். அந்த வண்டல் மண்ணை வந்து போட்டுட்டு கோடை உழவு பண்ணலாமா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணி.
2: வண்டல் மண் எங்க இருந்து எடுத்து வச்சிருக்கீங்கம்மா?
3: பக்கத்துலயே
2: எடுத்து வச்சிருக்கீங்களா?
3: வாங்கிதான் பண்ணிருக்கோம். கலெக்டர் கிட்ட வாங்கிதான் எடுத்திருக்கோம்.
2: ஓ சரி சரி.
3: அது வந்து வயல் நெல் எல்லாம் இருந்ததுனால எங்களால போட முடியல, ஒரு இடத்துல கொட்டி வச்சிருக்கோம். இப்ப அதை எடுத்து கொட்டிட்டு நாங்க திருப்பி கோடை உழவு பண்ணணும்.
1: வண்டல் மண் அப்படிங்கறது வந்து நம்ம இப்போ நம்மளுடைய ஏரிமண் வந்து இப்ப வந்து கலெக்டர் உத்தரவின் பேர்ல எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லிருக்காங்க. அந்த வண்டல் மண் வந்து சத்தான மண், அதனால வந்து நீங்க கொட்டி வச்சிருக்கிறது வந்து வயல்வெளிகளில் பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோடை உழவு செய்யலாம். மண்ணை நீங்க வயல்ல கொட்டலாம். நீங்க எப்படி தொழு உரம்லாம், தொழு உரம் வந்து வெளியில இருந்து நம்ம வாங்கி இது பண்றோமோ அந்த மாதிரி வண்டல் மண்ணும் வந்து ஒரு சிறப்பான மண், நல்ல சத்துக்கள் நிறைந்த மண். அதனால நீங்க வயல்களில் பரப்பிட்டு நீங்க கோடை உழவு செய்யலாம். ஆமா ஆமா.
2: அதுக்கப்புறம் உழவு ஓட்டலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: சார் வணக்கம். யாருங்க?
4: வேறவட்டி செல்வகுமார் சார். உங்க நம்பர் மிஸ் ஆயிருச்சு.
2: செல்வகுமார் ஐயா நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கு சார்.
2: வேடப்பட்டி கோயில்பட்டி பக்கத்துல இருந்து பேசுறாருங்க.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. நல்லா
4: இருக்கு. இப்ப நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல நாங்க ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இப்போ தான் நாங்க யூஸ் பண்ண மீட்டிங் எல்லாம் வந்திருக்கேன்.
1: வேடப்பட்டியில உங்க தூத்துக்குடி மாவட்டத்துல பக்கத்து உங்க அருகில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்கள் எது இருக்குங்களா?
4: இருக்கு சார். ஆனா அங்க இஃப்கோ தயாரிப்பு ஒண்ணும் வரல. 8000 தாலுகா வரல. ஆனா மிந்தி ராஜாளம் ஜோசியத்துல மிந்தி அங்க மண்டல வேலை ஒரு பலச சார் மிந்தி வேலை வந்தாங்க. அப்ப அங்க ராஜாளம் ஜோசியத்துல இருக்குனாங்க. எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல இஃப்கோ தயாரிப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். தூத்துக்குடி ஹெட் ஆஃபீஸ்ல கிடைச்சா கூட போய் வாங்கிக்கிடும்.

0: நீங்கள்
1: அவருடைய
0: நிகழ்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு
1: சாருடைய நம்பர் தரேன், குறிச்சிக்கங்க.
2: என்ன
0: விவசாயம் பண்றீங்க நீங்க?
2: சார் நான் சவுக்க வச்சிருக்கேன், தேக்கு வச்சிருக்கேன், வாழை இருக்கு, முருங்கை இருக்கு, கொய்யா இருக்கு, அது போக உளுந்து பாசி கவர்மெண்ட் சீடு பாம்புக்கு நெட்டச்சோளம் கம்பு எல்லாம் போட்டுக்கிட்டு
0: இருக்கேன். எந்த மாதிரியான உரங்களை எல்லாம் பயன்படுத்துறீங்க இப்போ?
2: நான் வந்து இப்போதைக்கு முக்கால்வாசி இயற்கை தான் சார், செயற்கை கிடையாது. இயற்கை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க சொல்ற இந்த கடல் பாசி, ஆனா கடல் பாசி ரசாயன உரத்தோட கலக்கலாமா சார்?
0: கடல் பாசி ரசாயன உரத்தோட கலக்கலாங்க, பட் அதை வந்து நீங்க தனியா உபயோகப்படுத்துற வரைக்கும், நீங்க இயற்கை விவசாயம் பண்றப்ப வந்து தனியா பயன்படுத்துற வரைக்கும் தான் சிறப்பு.
2: சொன்னீங்களா சகாரின்னு சொன்னீங்களா, அதை வந்து வாமடையில தண்ணி வச்சும் போது அதை பாக்கெட் உடைச்சி வச்சிருவேன்.
0: இப்ப இந்த இயற்கை விவசாயம் பண்றவங்க கூட இப்ப வந்து நம்ம இப்ப நான் என்னோட நிகழ்ச்சியில நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், இந்த நானோ உரங்கள்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆமா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மூட்டை 50 கிலோ போடுற வேண்டிய இடங்கள்ல வந்து நம்ம ஒரு 500 மில்லி தான் போடுறோம். 500 மில்லிங்கிறது நம்ம வந்து ஒரு 20 கிராம் அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனால் அதுக்கான தேவையான தலைச்சத்துக்களை வந்து பயிர்கள் மூலமா இலைவெளியா தெளிக்கும் போது பயிர்களுக்கு கிடைக்குது. நம்ம பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து மக்காச்சோளம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மக்காச்சோளத்தில் விவசாயிகள் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம அந்த பகுதியில் நானோ யூரியா உரங்கள் கடந்த 4 வருடமாக நானோ யூரியா, நானோ டிஏபி. இன்னைக்கு யூரியாவோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 267 ரூபாய் ஒரு மூட்டை. அதுக்கான மானியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3500 ரூபா மானியம் நம்ம வந்து மத்திய அரசு கொடுத்துட்ருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மாற்று சக்திக்கு வந்து நம்ம போகணும் அப்படிங்கிறதுல வந்து மத்திய அரசு, மாநில அரசு எல்லாமே ஏந்து செயல்பட்டுருக்கோம். அதுக்கு விவசாயிகளோட ஒத்துழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா
2: ட்ரோன்லாம் அடிக்கணும், எல்லாம் மாறி போச்சு, தண்ணிலாம் காற்றுக்குள்ளே யார் எடுக்க, ஒரு இடத்துல எடுத்து எல்லாம் சிம்பிளாக தான் பார்க்கலாம்.
0: ஆமாம், விவசாயத்தை இனிமேல் நவீன முறைப்படுத்தணும். நம்ம வந்து மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு நம்ம இன்றைக்கி யாரும் 50 கிலோ 100 கிலோ தூக்கி சுமக்கிற அளவுக்கு இன்றைக்கி விவசாயிகள் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து
2: சார். இஃப்கால் வந்து ட்ரைகோட்ரி மாதிரி சூடமனசெல்லாம் உண்டா, அசோபாஸ் ரைஸ் எல்லாம் உண்டா, அது இல்லை பிளாக் காய்ச்சல் விவசாயத்தில் அக்ரி தான் வாங்கணுமா? எப்படி
0: விவசாயத்தில் வாங்கலாங்க, தனியார் துறைகளில் கொடுக்குறாங்க, வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இஃப்கோ நிறுவனத்தில் வந்து அந்த ட்ரைகோடெர்மா சூடமனஸ் அந்த மாதிரியான வகையான.
2: ஆனால் அன்னைக்கு போன மாதம் 6 மாதம் தூத்துக்குடியில் ஒரு விவசாய கண்காட்சி போகும்போது கர்நாடக ஸ்டேட் தயாரிப்பு வந்து அர்க்கா, அது வந்து அசோஸ் பொருளும் பாஸ் பொருள் ஐசோ மூணும் சேர்ந்தே லிக்விட் வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அப்படி வந்திருக்கா
0: என்னன்னு தெரியும். நம்ம இதில் திரவ வடிவத்தில் இஃப்கோலே இருக்குங்க, என்பிகே கன்சார்டியான்னு சொல்லிட்டு அதில் எல்லா வகையான நுண்ணுயிரிகளின் கலவைகளோடு தான் சேர்ந்துருக்கு. 6 லிட்டர், 1 லிட்டர் அந்த மாதிரி எல்லா வகையான பேக்கிங்லையும் கிடைக்கும்.
2: அது அசோபாஸ் சேர்ந்ததா சார்? அப்போ அது இயற்கையா என்பி?
0: ஆமாம் ஆமாம், அது இயற்கை தான். எப்படி மக்கள் கிட்ட வந்து இந்த நானோ யூரியா, நானோ டிஏபியை பற்றியான விழிப்புணர்வுகளை நீங்களும் சொல்லுங்க, பயன்படுத்துங்க. ஒரு நல்ல பொருளை வந்து விவசாயிகள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களை மாதிரி ஒரு சிறப்பான விவசாயிகள் வந்து பங்களிப்பு ரொம்ப முக்கியம்.
2: அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் புது விளாச்சியம்னா நானோ யூரியா கிடைக்காது, வாங்கின மக்கள் முன்னாடி போய் வாங்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கிறாங்க.
0: கிடைக்க மாட்டேங்குதா நானோ யூரியா?
2: ஆமாம், அது அந்த அளவுக்கு மக்கள் விழிப்பாயிட்டாங்க.
0: உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணுறோம். என்னோட நம்பரு, ஃபோன் நம்பரு ஐயா கிட்ட உங்கள் நம்பரை வாங்கிக்கிறேன், நான் அப்புறமா உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறேன், சரிங்களா?
2: நானோ டிஏபி யூஸ் பண்ணா உளுந்து பாதிக்கலாம், அந்த டிஏபி மீது கரைச்சி அடிப்பாங்க, தேவையில்லை.
0: ஆமாம், அதே மாதிரி இப்போ வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து உளுந்துக்கு வந்து 2% அந்த பூ பிடிக்கும் பருவத்தில் 2% டிஏபி கரைசலில் பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம நானோ டிஏபி கரைசலில் வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி அளவில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு மகசூலே வந்து ஒரு 100 லிருந்து 200 கிலோ அதிகப்படியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு.
2: நம்ம தோட்டத்துலாம் வாழை சவுக்கு மேலாம் அசோபா யூஸ் பண்றதுனால எனக்கு அந்த உர செலவே கம்மியா இருக்கு. இயற்கையிலேயே தலைஞ்சு எல்லாமே செலவு இல்லாம கொண்டு வந்துடுறோம்
0: பாத்தீங்கன்னா.
2: அடியில் ஆட்டு புழுக்கிட்ட போடுவோம், அதுல கொழிஞ்சுக்குள்ள ஏதாச்சும் ஆவரங்களை வைப்போம். அதனால இயற்கையோட ஒத்து போமே, வருங்காலத்துல இந்த அடுத்த அடி உரம் 2400 ரூபாய் நாங்க வாங்கி போட முடியுமா? சிரமம்.

0: கண்டிப்பாக இயற்கை உரங்கள் வந்து நம்ம இயற்கையாக விவசாயம் பண்ணுறது வந்து நம்ம வந்து கிராமத்தில் இருக்கோம், அதாவது நகரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நஞ்சு இல்லாத உணவு கிடைக்குமா அப்படின்னா இன்னைக்கு வந்து அது கேள்விக்குறியாக தான் இருக்குது.
1: ஏன்னா பொதிய தொலைக்காட்சியில் இன்னைக்கு வேலூர் ஒரு விவசாயி அவர் பேட்டி இந்த பொன்னுளையம் பூமியில் அவர் சொன்னார், அதாவது 5 லிட்டரு போமியா 5 லிட்டரு இன்னும் ஏதோ சொல்லி இந்த 2 முட்டையை மட்டும் போட்டு கலந்தே நீங்கள் ஒரு செலவே இல்லைன்னாரு.
0: பஞ்சகாவியம்
1: பஞ்சகாவியம் அது 5 லிட்டரு மொத்தம் 5 லிட்டரு பசுஞ்சாணி 2 முட்டை மூணே பொருளான்னு சொன்னார். அவற்றும் போனவன் நல்லா அருமையா இருக்கு அடிங்கன்னாரு. சரி ரைட்டு, மீன் கரிசல் எவ்வளவு மாறிக்கிறோம், ஒன்னும் போயிருந்த அடிக்கிற வெயில் போயிருந்தோம் குறையலை இப்பதான் கொஞ்சம்
0: சிறப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை பக்கத்துல இருக்கிற நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சொல்லுங்க, பகிர்ந்து எல்லாரும் நம்ம பயன்பெறணும்
1: சார். நான் எல்லாத்துக்குமே இந்த கவர்மெண்ட்ல
2: அவருடைய இணைப்பு கட் ஆயிடுச்சு. செல்வகுமாரியா கேட்டுக்கலாம், உங்களுக்கு சாருடைய நம்பர் நான் அனுப்பிட்டேன், நீங்க சார்கிட்டே பேசிக்கலாம். இன்னும் கூட நிறைய விவரங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்ல, இஃப்கோனுடைய தயாரிப்புகள் எங்கே கிடைக்குங்கிற விவரத்தை நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யாரு சார்?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்தேங்க சார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கேங்க சார்.
2: சார் இருக்காங்க,
3: இப்போ வேற என்ன இருக்கு? வாழ்த்துகள், அருமையா சொல்லிட்டு இருக்காங்க.
0: வணக்கம்.
3: நீங்க
0: எத்தனை ஏக்கர் விவசாயம் பண்றீங்க?
3: நாங்க ஒரு 11 ஏக்கர், 3 இடம் கலரு, மணற்காடு.
0: விவசாயம் எத்தனை வருஷமா பண்றீங்க?
3: நாங்க பிறந்து வளர்ந்ததுல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனா இப்ப பாக்க முடியலன்னு கொஞ்சம் எல்லாம் குத்தகைக்கு விட்டு ஆளுங்க அவங்கள பாக்க
0: சொல்லிட்டு இருக்கோம். கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது போன பயிருக்கு போட்டதை விட அடுத்த பயிருக்கு போடும்போது உரங்கள் அளவு அதிகமா தேவைப்படுது அப்படின்னீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து மண்ணோட தன்மை, அதாவது நம்ம உரங்களை மட்டுமே ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். மண் வளத்தை வந்து நம்ம அதாவது அதிகப்படுத்தணும், அதாவது மண் வளத்தை அதிகப்படுத்தணும். அது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, முன்னாடிலாம் சார் பேசும்போது சொன்னாங்க ஆட்டு எரு, மாட்டு எரு, கோழி எரு, இந்த மாதிரி உரங்கள் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தக்கப்பூண்டு
3: எல்லாம் போடுவாங்க.
0: ஆமாம், அதாவது நம்ம பயிருக்கு வந்து நம்ம பயிரை வந்து இன்னைக்கு என்ன பண்ணணும், 12 மாதங்கள் இருக்குன்னா 10 மாதங்கள் தொடர்ந்து பயிரிட்டுக்கிட்டே இருக்கும். குறைந்தபட்சம் பயிருக்கு வந்து ஒரு 3-4 மாதங்கள் வந்து இடைவெளி கொடுக்கணும். அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்கப்பூண்டு, குளிஞ்சி, இந்த மாதிரி உரங்கள், இயற்கை உரங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா மண்ணில் வந்து அதே மாதிரி இப்போ நாங்கள் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், உயிர் உரங்கள் அதாவது ஆசோஸ்பைரெல்லாம், பாஸ்போபாக்டீரியா, இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா மண்ணில் வந்து நமக்கு போடக்கூடிய உரங்கள் கம்மியாக இருந்தாலும் கூட வளிமண்டலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உரங்களில் இப்போ அல்லது மண்ணில் வந்து பயிருக்கு கிடைக்காத வடிவத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி சொட்டு நீர் உரங்கள், இப்போ இலைவெளி உரங்கள், இதை எல்லாத்தையும் கலந்த கலவையாக இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த உர பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா பயிருக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் அளவை குறைச்சிக்கலாம், அதே மாதிரி விளைச்சலையும் அதிகப்படுத்தலாம். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய இப்போ நாங்கள் எங்களுடைய இஃப்கோ நிறுவனத்திலேயே வந்து நாங்கள் பரிந்துரை என்ன பண்ணுறோன்னா, குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு 50% உரங்கள், அடி உரங்களை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய யூரியா டிஏபி இந்த மாதிரி உரங்களாகவும், மேலே கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து இலைவெளி தெளிப்பு உரங்கள், இப்போ நானோ மாதிரி உரங்கள், டிஏபி உரங்கள், சொட்டு நீர் உரங்கள், இந்த மாதிரி உரங்களுக்கு நீங்கள் மாறினீங்க அப்படின்னா உரங்களோட செலவும் குறையும், அதே மாதிரி நம்ம பயிரோட தன்மை, மண்ணோட தன்மை எல்லாமே வந்து நம்ம சிறப்பாக செயல்படுத்திக்கலாம்.
3: ஓகே சார். அப்போல்லாம் எரு தான் நிறைய போடுவாங்க, அப்புறம் இந்த அடுத்து இருக்கிற சாம்பல் அதெல்லாம்
0: போடுவோம். அது எல்லாமே இப்போ நம்ம மறந்து போயிட்டோமே, ஒன்லி இப்போ யூரியா டிஏபி காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் வாங்கி தேடி போட்டுட்ருக்கோம்.
3: இயற்கையான உரமெல்லாம் இப்போ இல்லவே இல்லாமல் ஆயிடுச்சுங்க சார். காய்கறியெல்லாம் கொட்டி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதை ஒரு குழியில் போட்டு அந்த குழியில் இருக்கிறது மக்க வச்சு அதை எடுத்து அள்ளி கொண்டு போய் எருவாக போடுவாங்க, அது கூட வேஸ்ட் பண்ணாமல். இப்போ
0: இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்களை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம், அதாவது விவசாய கழிவுகளை வச்சு இல்லை வந்து வெளியில் வாங்கி போடலாம். அதாவது இன்னைக்கு வேளாண் பல்கலைக்கழகத்தோட பரிந்துரையில் கூட நம்ம வந்து உரங்கள் போடணும் அப்படின்னு சொன்னாலும் கூட ஃபார்ம்யார்ட் மேனியூர் தொழு உரம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1-2 டன் போடணுங்கிறது வந்து பரிந்துரையாக இருக்குது. அதை நீங்கள் வந்து செயல்படுத்தினா மட்டும்தான் வந்து அந்த உரை செலவு குறைக்க முடியும், பயிர் மண்ணோட தன்மையை வளப்படுத்த முடியும்.
2: நிறைவு நேராக ஒருத்தரை கூப்பிடலாமா? வணக்கம்
4: ஐயா.
2: ஐயா

0: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதுரை பேசுறேங்கய்யா.
1: சொல்லுங்க செல்லதுரை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்கய்யா, நல்லா இருக்கேங்கய்யா.
1: சொல்லுங்க செல்லதுரை.
0: இப்கோ நிறுவனத்துல முதல்ல ஒரு தொடர் நிகழ்ச்சி நடத்துவாங்க இங்கயா, 18 வாரம்
1: வந்துட்டீங்களா?
0: விவசாயிகளுக்கு விழிப்புணர்வுக்காகவே நடத்துவாங்க. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் நாளடைவில் இல்லாம இருக்குங்க.
1: சார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்.
2: ஐயா வணக்கங்க,
1: நடத்திடுவோம்.
2: இப்ப இந்த தொடர் நிகழ்ச்சிகள்லாம் கேட்கற அளவுக்கு நம்ம லிசனர்ஸ் எல்லாம், நம்ம ஐயாவுக்கு வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா?
0: 39 வயது ஆகுதுங்க.
2: 39 வயசு. எங்களோட தொடர் நிகழ்ச்சி இப்ப முன்னாடி எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
0: கேட்டிருக்கேங்கய்யா, பரிசும் வாங்கியிருக்கேங்கய்யா.
2: வெரி குட், சிறப்புங்க. 39 வயது அப்படின்னா எங்களோட தொடர் நிகழ்ச்சிகள் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு 29 தான் ஆயிருக்கும். அப்போல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க.
0: ஒரு சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுக்கிட்டு.
1: நீண்ட நெடுநாள் நேயர் அவரு.
2: சிறப்புங்க. எனக்கு 39 வயசுல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட கோரிக்கை இந்த வருஷம் நாங்க நிறைவேற்றுவோம். அதுக்கான ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து பயன்படுறதே ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நாங்க அதை முன்னெடுக்க செய்யலாம். கண்டிப்பா
0: இப்போ உரத்தை பத்தியே அந்த தொடர் நிகழ்ச்சியில தாங்க எல்லாமே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்ப நானும் யூரியா எல்லாம் அந்த காலகட்டத்துல தாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சது.
1: நிச்சயமா அது பத்தி சிந்திக்கலாம் தம்பி. நீங்க நீங்க லேசா எங்களுக்கு ஒரு பொறி தட்டி விட்டுருக்கீங்க.
0: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க.
1: கொஞ்சம் இல்ல, நிறையவே முயற்சி பண்ணிடுவோம்.
0: நன்றிங்க.
1: நன்றி நன்றி. 11:59 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாமா?
2: நிறைவு செஞ்சு
1: உங்களை தொடர்பு கொள்ள உங்களுடைய தொலைபேசின்னு ஏதாவது சொல்லலாமா?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக. எங்களோட கள அலுவலர்கள் எல்லா அதாவது 16 மாவட்டங்களில் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே நான் வந்து மாநில விற்பனை மேலாளராக சென்னையில் இருக்குங்க. எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும், இஃப்கோ நிறுவனத்தின் தேவைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து என்னோட தொலைபேசி எண் 944-53-93-32-00.
1: இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 944-53-93-32-00.
2: இல்லை உங்களோட தொடர்புகளில் எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து சப்போஸ் நான் கால் எடுக்க முடியல அப்படின்ற சூழ்நிலையில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அணுகினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், மற்ற மாவட்டங்களில் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளணும்னாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு அலுவலரனுடைய தொலைபேசியும் கூட சார் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மூலமாக நிச்சயமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நல்ல பல விஷயங்களை இந்த ஒரு மணி நேரத்தில் நம்மோடு பகிர்ந்து கொண்ட இஃப்கோ நிறுவனத்தினுடைய மாநில விற்பனை மேலாளர் என் சுரேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தம்பி ஆர்ஜே பார்த்திபனோடு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது பி சரவணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி நன்றி சார்.
4: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
5: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய மத்திய அமைச்சரவை நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை 2025 தொடங்கியது. இந்தியாவின் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சமீபத்திய தொழில்நுட்பத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்காக இந்திய அரசு நமோ ட்ரோன் தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பெண்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் விவசாயத்திற்கு உதவும் ட்ரோன்களை வாங்குவதில் மானியம் பெற இந்திய அரசு இந்த திட்டத்தை அங்கீகரித்தது. ட்ரோன்களின் உதவியுடன் சுய உதவிக்குழுக்களின் பெண் குடிமக்கள் அதிக நேரத்தை வீணாக்காமல் விவசாயத்தில் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம். சுய உதவிக்குழுவின் பெண் குடிமக்கள் மட்டுமே நமோ ட்ரோன் தீதி திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களுக்காக ட்ரோன் சேவைகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு நமோ ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு மொத்தம் 1,261 கோடி ரூபாய் நிதியை முன்மொழிந்துள்ளது. சுய உதவிக்குழுவை சேர்ந்த 15,000 பெண் குடிமக்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். ட்ரோன் உதவியுடன் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் மூலம் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளை திறம்பட செய்ய முடியும். சுய உதவிக்குழுவில் இருக்கும் பெண்களின் சமூக நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தை தொடங்குவதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் உதவியுடன் பெண்கள் சுயசார்புடையவர்களாக மாறி சம்பாதிக்க தொடங்கலாம். ட்ரோன்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சுய உதவிக்குழு பெண்கள் விவசாயத்துறையில் வாடகை சேவைகளாக அவற்றை பயன்படுத்தலாம். ட்ரோன்களை வழங்குவதன் மூலம் இந்திய அரசு சுய உதவிக்குழு

உறுப்பினர்களுக்கு சமீபத்திய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையில் மொத்த ட்ரோன்களின் தொகையில் 80% அல்லது அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்குகிறது. விண்ணப்பதாரர்கள் சுய உதவிக்குழுவின் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருத்தல் வேண்டும். இதனை தகுதி அளவுகோள்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ட்ரோன் வாங்குவதற்கு மானியம் பெறுகிறார்கள். இந்த திட்டத்தில் வழங்கப்படும் ட்ரோன்களானது சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடையவை. இதற்கு இந்திய அரசு 80% மானியத்தை வழங்குகிறது. மேலும் ட்ரோன்களை எவ்வாறு சரியாக இயக்குவது என்பது குறித்த பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. பெண் விவசாயிகள் உரங்களை எளிமையாக வயல்களில் தெளிக்கும் பணியினை மேற்கொள்வதுடன் அதனை வாடகை சேவைகளாக வழங்கி அதன் மூலமும் சம்பாதிக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவதற்காக தேவையான ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை, மொபைல் எண், மின்சார கட்டணம், முகவரி சான்று, பான் அட்டை, ரேஷன் கார்டு. ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக எவ்வாறு மாறுவது? ட்ரோன் தீதி அல்லது லாக்பதி தீதியாக மாற விண்ணப்பதாரரின் ஆண்டு குடும்ப வருமானம் 1 லட்சத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும். சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயாக இருத்தல் வேண்டும். குறைந்தது 4 விவசாய பருவங்கள் நீடித்திருக்க வேண்டும். ஊரக பெண்களை சக்தியுடையவர்களாக இந்த நமோ ட்ரோன் தீதி திட்டம் மாற்றியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் ட்ரோன் பைலட்டுகளாக உருமாறியிருப்பதாகவும் இந்திய வேளாண் துறையை நவீனமயமாக ஆக்கியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் பெண் பயனாளிகளை அவர் ஆகாய படையினர் என்று வர்ணித்துள்ளார். மேலும் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் இந்த ட்ரோன்களின் உதவியுடன் இந்த பெண்கள் 5 மணி நேரத்தில் தங்களது பணிகளை எளிமையாக முடித்து விடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த பெண்கள் நிலத்தினை தொட்டு வேளாண் பணிகளை மேற்கொள்வதுடன் தற்போது ஆகாயத்தையும் எட்டி தொட்டுவிட்டார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரோன் தீதிகளை பாராட்டியுள்ளார். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நமோ ட்ரோன் தீதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

எஸ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்க எல்லோருக்கும் ஒரு அழகான மதிய வணக்கம். நேரம் 12:06 ஆயாச்சு. இது எஃப்எம் ரெயின்போ, நான் உங்க ஆர்ஜி சரண் ஜெயராமன். இது ஹாய் ஸ்நேஹிதியே. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ரொம்ப அழகான டாபிக் தான். அடுத்த ஒரு மணி நேரம் பேச போறோம். என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு மண்ணைமதி முக்கியமா இல்ல பணம் முக்கியமா அப்படின்னு தான் கேட்டுருக்கேன். எஸ், நீங்க என் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே போன் எடுத்து 2986000038 அப்படி இல்லைன்னா 2952050554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அழகான ஒரு பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். தென்காசி பட்டணம் திரைப்படத்துல இருந்து ஸ்ரீராம் மற்றும் சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல் எழுதுனது வாலி மற்றும் இதற்கு இசை

0: ஐ சுரேஷ் பீட்டர் வாய் குழம்பிடுச்சா பரவாயில்ல உங்ககிட்ட பேசுகிற சந்தோஷத்தில் என்னென்ன பண்ணுறனே தெரியாது. எஸ் இந்த ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமது உள்ளே.
1: அன்ன கிளிகள் அன்பு கதை எழுதுமா வழி திருவிழா மஞ்சக்குழி.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: எஸ் எஃப்எம் கேட்டுருக்க அந்த நேரம் 12:12 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியில வந்து யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
2: வித்யா,
3: என்ன இன்னைக்கு
2: உங்களுக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியமா இல்ல மன நிம்மதி முக்கியமா பெண்களுக்கு? அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க?
3: நான்
2: தான் இன்னைக்கு வரப்போறேன் கலா, நினைச்சதும் வந்துட்டேன் பாருங்க. சரி சொல்லுங்க கலா.
4: சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பட்டமந்திரி கிராமம், ஸ்ரீ ராஜு.
2: ராஜு
4: ஜெயராமன் முன்னாடி என்ன சொன்னீங்க?
2: சரண் ஜெயராமன்.
4: அப்படிங்களா? ஓகே ஓகே
2: ஓகே, ஓகே, தேங்க்யூ சோ மச். எஸ், இது பெண்களுக்கான நிகழ்ச்சி, சோ பெண்கள் மட்டும் கால் பண்ணுங்க. எஸ், பெண்களுக்கு வந்து எதிர முக்கிய மன நிம்மதியா இல்ல பணம் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். போன் எடுத்து கால் பண்ணி உடனே சொல்லுங்க. 298-60-0038 இல்லனா 295-2-0554 என்ற எண்ணுக்கு கால் பண்ணி பேசலாம். எஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு அழகான பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல, மு மேத்தாவோட வரிகள்ல, இளையராஜா இசையில தான் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிந்திரங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செமதுளை.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். எஸ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நேரம் 12:20 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது எஃப்எம் ரெயின்போ மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயரமன். பெண்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தேன், பணமா இல்லது மன நிம்மதியா? இது வரைக்கும் கால் பண்ணவங்களாம் ரொம்ப போல்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எஸ், அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஜெயலட்சுமி சார்.
0: ஜெயலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா
0: இருக்கேன் ஜெயலட்சுமி. சொல்லுங்க, ஜெயலட்சுமிக்கு ரொம்ப முக்கியமானது மனமா, மன நிம்மதியா இல்ல பணமா? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா,
0: எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் ஹேமலதா, நீங்க எப்படி இருக்கீங்க? பேசுற பெண்கள்லாம் வந்து லைக் பேசும்போது ஏதோ குடும்ப உறவினர் மாதிரியே பேசுறீங்க. இங்க பேசுற அத்தனை பேருமே
2: எல்லாருமே
0: ஆகுது. சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க.
2: பணத்தை வச்சு சாப்பிட கூட முடியாதுங்க சார். அது குடுத்துதான் வாங்கிதான் சாப்பிட முடியும், பணத்தை சாப்பிட முடியாது. ஆனா மனசு நல்ல மனசுக்காரங்க இருந்தா எல்லாமே பண்ணலாம். நல்ல
0: மனசு
2: சமைக்கிறது கூட நல்ல சமையலா பண்ணலாம்.
0: அது சொல்லுவாங்க, நல்ல மனசோட சமைச்சா டேஸ்டா இருக்கும் அப்படின்வாங்க. அப்படியா?
2: நிஜம் சார். சும்மா ஒரு ரசம் வந்து சந்தோஷமா வச்சா
0: சொல்லுவாங்க, ரசத்தை கூட வந்து ரொம்ப இதுவா வச்சா நல்லா இருக்கும்.
2: ஆமா, ஒரு சின்ன சிம்பிள் ஒரு தொகையில் ஒரு ரசம், ஒரு

0: கறி வெண்டக்காய் பொரியல் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சிம்பிளா பண்ணா கூட அன்னைக்கு அவ்வளவு தேவாமிர்தமா
1: அவ்வளவு தேவாமிர்தமா இருக்கும்ல. ஒரு நாள் வர
0: மனசோட வாங்க, நல்ல விருந்து வச்சிருந்தேன். நல்ல மனசு இருந்தா எல்லாமே சாதிக்கலாம் சார்.
1: மனம்
0: இருந்தா, ஆமா மனசுதான் முக்கியம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எல்லாத்துக்குமே மனசு வேணாம். பணம் வந்து இப்ப எல்லார் கையிலயும் இருக்கு. பணம் கீழே இருக்கவங்க மேலாங்க, மேல இருக்கவங்க கீழே போறாங்க. அது வந்து கரெக்டான இது கிடையாது. நல்ல மனசு இருந்தா எப்பவும் ஒரே நிலைமையா இருக்கலாம்.
1: வணக்கம் இருந்து.
2: வணக்கம் ராஜலட்சுமி.
1: ராஜலட்சுமி எப்படி இருக்கீங்க?
2: தேவைகள்
1: மாறுது கரெக்டா? ரொம்ப தேங்க்ஸ், அழகா பேசுறீங்க.
2: தேங்க்யூ.
1: அதாவது அதான் கேட்டுட்டு இருக்க, உங்களுக்கு மன நிம்மதி முக்கியமா இல்லைன்னா பணம் முக்கியமா பெண்களுக்கு இந்த காலத்துல அப்படின்னு தான் கேள்வி கேட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து ரொம்ப அழகான ஆன்சர் வந்து, இது அழகான ஆன்சர்னு சொல்றதை விட போல்டான ஆன்சரா எனக்கு பணம் தான் சார் முக்கியம் அப்படின்னாங்க. இருங்க அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம்
1: சார். வணக்கம் பத்மாவதி அம்மா, சொல்லுங்க.
3: திருவேற்றூர் பத்மாவதி. நம்ம ஜெயராம் சாருக்கு வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் பத்மாவதி அம்மாக்கு. எது முக்கியம், பணமா இல்லைன்னா மன நிம்மதியா?
3: மன நிம்மதி இருந்தாலும் அது அதை பத்தி இல்ல சார். பணம்
1: தான் முக்கியம். பத்மாவதி அம்மா எப்படி சொன்னீங்க பாருங்க. சூப்பர் பத்மாவதி அம்மா, தேங்க்யூ. சரிக்கா இருக்கா இருக்காரு.
3: பத்மாவதி
1: இனிமேல் தான் பத்மாவதி நீங்க போய் சாப்பிடுங்க. பத்மாவதி அம்மா ஆல்வேஸ் கியூட். எப்ப வேணாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க வைக்க மாட்டாங்க. எஸ் நிகழ்ச்சியில வந்து எஸ் உங்களுக்கும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038 அப்படி இல்லைன்னா 2952205554 எஸ் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே இப்ப கால் எடுக்க முடியாது, பிகாஸ் ஒரு பாட்டு கேட்க போறோம். எஸ் கனவை களையாதே திரைப்படத்துல இருந்து அனுராதா பொதுவால் அவங்க பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகளில் தெய்வாவோட இசையில தான் இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிதனங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுளே.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: प्राप्त की जा सकती है.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க?
4: வணக்கம்.
3: வணக்கம், யாரு?
4: வாணிதேவி
3: பேசுறேன்.
4: நல்லா இருக்கேன்,
3: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
4: பணமா நிம்மதியான்னு கேக்குறீங்க?
3: ஆமா,
4: பணம் பாருங்க, இருந்து

0: பக்கல வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
0: வாணிதேவி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
1: பணமா நிம்மதியான்னு கேக்குறீங்க?
0: ஆமா,
1: பணம் பாருங்க, இருந்தாலும் நிம்மதி இருக்காது, பணம் வந்தாலும் நிம்மதி இருக்காது.
0: அப்ப
1: என்ன தேவை? நிம்மதி தான்
0: தேவை.
1: ஆமா, உண்மையிலே பணம் கையில வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அளவாயம்
0: வணக்கம், சொல்லுங்க.
2: அனைத்தும் நடக்காது, உலகில் எதுவும் நினைக்காது.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: தாழ்ந்தவர். ஆமாங்கப்பா,
0: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. எஸ்,
2: எங்க பாட்டுலாம் பாட விடுறீங்க? அரை குறை மாதிரியே
0: இல்லை, நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்களா, அதனாலதான் பாடின வரைக்கும் சந்தோஷமா. தேங்க்யூம்மா.
2: ஆனா வந்து நிம்மதி
0: நீங்களும் போன் பண்ணி சொல்லலாம். 2 9 8 6 0 0 3 8 2 9 5 2 0 5 5 5 4. இப்போ நிகழ்ச்சியில் வந்து அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நிந்திருங்கள். எஃப்எம் 91.4 எல்லாமே சமதுலே.

0: நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள், நிறைய விஷயங்கள் பேச போறோம். எஸ், ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னும் சில நொடிகளை தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டு திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: செய்யப்படுகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22, 25, 27 மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி.வி. சிந்து 22-10, 21-12 என்ற செட்கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் மூன்றாவது

சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூப் பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி சிந்து மற்றும் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள்.
1: எஸ் எல்லாமே இங்க தூளுதான். எஸ் நேரம் 12:50 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதே, கேட்டு இருக்கீங்க இது எஃப்எம் ரெயின்போ, நான் உங்க ஆர்ஜே சரஞ்சயராமன். வந்து நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து பேச போறோம். அதாவது என்ன கேட்டிருந்தேன்னா, பெண்களுக்கு பணம் ரொம்ப முக்கியமா இல்ல மனநிமதி முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தேன். எஸ் காலர் வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறீங்க. தேவிகா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் தேவிகா. சொல்லுங்க தேவிகா, பெண்களுக்கு பணம் ரொம்ப முக்கியமா இல்ல மனநிமதி முக்கியமா? கூடவே கொண்டு போயிடுங்க, நிம்மதியா பாட்டு கேட்கலாம். சொல்லுங்க, மன நிம்மதி தான் முக்கியம் அப்படின்ட்டு சிம்பாலிக்கா பாட்டாவே பாடிட்டீங்க.
2: ஆமா சார், நிம்மதி தான் சார் முதல்ல வேணும். பணம்ன்றது முக்கியம்தான்,
1: முக்கியம்தான். வாழ்க்கையில வந்து எது ரொம்ப நிம்மதியா இல்ல பணமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். நீங்களும் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுத்து 298-6-00-38 295-5-54. இப்போ கால் பண்ணிங்கன்னா நான் கால் வந்து கொடுக்க சொல்லுவேன். ஆ, இப்போ வந்தாச்சு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கே இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? நீங்கள் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா, ரேடியோ சவுண்ட்.
3: இப்போ கேட்குதா?
1: இப்போ கேட்குது. சொல்லுங்க, பணம் ரொம்ப முக்கியமா இல்லை மனநிமதி முக்கியமா?
3: மனநிம்மதிக்காக

0: வெட்டிங் சீஸ் பண்ணணும் அப்படின்னா
1: உங்களுக்கு மன நிம்மதியோட இருக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ, அடிக்கடி கால் பண்ணுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப அழகான பதில்கள்லாம் கிடச்சிது. அதாவது ஆரம்பத்தில் வந்து பணம் முக்கியம் சரண் அப்படின்னாங்க. பணம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டா யாருன்னா தானே சொல்லுவாங்களா, ஐயோ என்ன பணமா அப்படின்னா கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிக்கலாக எனக்கு பணம் முக்கியம், பணம் இருந்தால் எனக்கு எல்லாமே நிம்மதி கையில் வந்துருமே அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் வந்து இல்லை மன நிம்மதி தான் சரண் முக்கியம், பணம் இருந்தால் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கும், அதனால் மன நிம்மதி எனக்கு நிம்மதி கிடச்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. எஸ், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு 20-30 வயசுலாம் கேட்டிங்கன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்வாங்க. நான் ஓடுறேன், நான் உழைக்கிறேன், எனக்கு பணம் கொடுங்க, ஏன்னா வந்து அதை வீடு கட்டணும், எல்லாரையும் பார்த்துக்கணும், வீட்டில் இருக்கவங்களை பார்த்துக்கணும், பணம் நிலைக்கு எதுவாக இருந்தாலும் தேவைப்படும், அதனால் எனக்கு பணம் தான் சரண் முக்கியம் அப்படின்னு அந்த டைம் கேத்த மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள்லாம் திருமணம் முடிச்சு, குழந்தைகளை பள்ளிகள்லாம் முடிச்சு, கல்லூரிலாம் முடிச்சு நிம்மதியாக உட்காரும்போது நிம்மதி போதும் சரண் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பணமோ நிம்மதியோ அந்த ரெயின்போ எஃப்எம் கேட்கும் போது வர அந்த நிம்மதி இருக்கு இல்லையா, அது மட்டும் எங்களால் கண்டிப்பாக கேரண்டியாக கொடுக்க முடியும். எஸ், இப்போ நான் கிளம்பிடு நேரம் வந்தாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அடுத்தடுத்து பேச போகிறோம். இப்போ நான் கிளம்புறேன். நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடலாக வந்து துப்பாக்கி திரைப்படத்தில் ஹரிஹரன் மற்றும் பாம்பி ஜெயஸ்ரீ பாடிய பாடல் நான் முத்துக்குமார் எழுதியிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில். இந்த ஒரு பாடலோட நான் இப்போ கிளம்புறேன். ஆனால் பாடலுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை இருக்கு. முடிச்சுட்டு பாடலையும் கேட்டுட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கு ரெடி ஆகுங்க. நான் இப்போ போய் சாப்பிட்டுட்டு உங்களை அடுத்து 2:15 வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆர் ஜே சரண் ஜெயராமன். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுளே.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் 0 எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ஷாப்பிங் போலாமே.
4: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை காணம். மக்களுக்கு மனதில் நீங்காமல் இடம் பிடித்த பல பாடல்களை தான் இந்த 1 மணி நேரம் நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும், ஒவ்வொரு எளிமை இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். சில பாடல்களில் மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்கும், சிலதில் காதல் அப்படியே வழிந்தோடிட்டுருக்கும். இப்படி எல்லா விதமான உணர்வுகளுடைய எல்லா பாடலையும் தான் நம்ம இந்த 1 மணி நேரத்தில் கேட்க போகிறோம். முதலாவதாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் 5 லட்சம் திரைப்படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தான், கேட்டிணைந்திருங்கள்.

0: படைத்தான் பிறகு
1: தன் அழகை இழந்தது உலகு.
0: ஆணை படைத்தான் பிறகு
1: தன் அழகை இழந்தது உலகு.
0: படைத்தான் பூமியை இறைவன்.

0: இவன் அதில் பொங்கி வழிந்தது அழகு, அதில் பொங்கி வழிந்தது அழகு, படைத்தான் பூமியை இறைவன்.
1: நேயர்களை திரைக்கானத்தில் அடுத்ததாக நம்ம என்ன பாடல் கேட்கவிருக்கோம் அப்படின்னா, இருகூடுகள் திரைப்படத்திலிருந்து புன்னகை மன்னன் பூவிழிக்கண்ணன் அப்படின்ற பாடல் தான். எல்லோருக்குமே பிடித்த ஒரு எளிமையான அற்புதமான பாடல், கேட்டிணைந்திருங்கள்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை காணம். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, கிழக்கே போகும் ரயில் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் 91.4 எல்லாமே போதுமே செம தூளுங்க.

அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நேயர்களை, திரைக்கணத்தில் அடுத்ததாக என்ன படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்திலிருந்து தான். மனிதன் பிறக்கும்போதும் அழுகின்றான், பிறக்கும்போதும் சிரிக்கின்றான், அந்த பாடல் தான். ஒரு சூப்பரான பாட்டு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: நேயர்களை, திரைக்காணத்தில் அடுத்ததாக என்ன படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம்னா, அதே கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்திலிருந்து. கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் இனிமையான பாடல். கேட்டு இணைந்திருங்கள்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போட்டுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு. அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
6: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே ஜீரோ பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேயர்களே, அடுத்ததா ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4. இங்கெல்லாம் எப்போதுமே செம்மதுலங்க.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: நேயர்களின் நேரம் 1:37 ஆயிட்டிருக்கு. நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரைக்கானம். அடுத்தது என்ன படத்தில் இருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, அன்னை திரைப்படத்திலிருந்து புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

அனுமனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள்? புத்தியுள்ள மனிதன்

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேர்களை திரைக்காலத்தில் அடுத்ததாக என்ன பாடல் நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, கற்பகம் திரைப்படத்திலிருந்து மன்னவனை ஆளலாமா அப்படின்ற பாடல் தான். சூப்பரான ஒரு பாடல், கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 1:51 ஆயிட்டிருக்கு. திரைக்கணத்தில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, அவன்தான் மனிதன் திரைப்படத்திலிருந்து மனிதன் நினைப்பதுண்டு அப்படின்ற பாடல் தான். கேட்டிணைந்திருங்கள்.

நேயர்களை திரைக்கானத்தில் நிறைவு பாடலாக என்ன பாடல் எந்த படத்திலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலேருந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்ற பாடல் தான். கேட்டிணைந்திருங்கள்.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரத்தார் நிகழ்ச்சி கேட்கலாம். எஸ் நேரம் 2:20 ஆயாச்சு. ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது சென்னை எஃப்எம் ரெயின்போ மற்றும் நான் உங்கள் ஆர்ஜே சரண் ஜெயராமன். மதுரை மறிக்கொழுந்து வாசம் அப்படின்னு எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டீங்க இல்லையா? அதே மாதிரி அடுத்த ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கேன். கேஜே யேசுதாஸோட குரலில் வைரமுத்து வரிகளில் மனோஜ் அவர்கள் இயற்றிய இந்த பாடல் வந்து மேகம் கருத்திற்கு அப்படின்ற திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நின்றுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளே.

எஸ் எஃப்எம் தான் கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 2:25 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஆனந்த் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கங்கை அமரனுடைய வரிகளில் இளையராஜ இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நந்திரங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: புதிசையில்
1: என்னடா பாட்டு, பாட்ட விட்டு விட்டு ஒழுங்கா பந்திய வையுங்கடா, ஆட்ட வேணாண்டா அதுக்கு பந்தது பத்தாதுடா,
2: நடைய கட்டண பத்தாது,
3: நடைய கட்டண பத்தாது,
2: நேரத்தை கொட்டுன பத்தாது,
3: நேரத்தை கொட்டுன பத்தாது,
2: தாலிய கட்டண
3: பத்தாது,
2: தண்ணி அடிச்ச
3: பத்தாது,
2: பந்திய வையுங்க பந்திய வையுங்க பந்திய வையுங்கடா, பரதேசி பசங்கடா
4: ஒருடா அந்த பாட்டை கேட்டுட்டு அப்புறமா வெட்டுவ.

நேரம் 2:30 ஆயாச்சு. இது சென்னை எஃப்எம் ரெயின்போ. நேயர்கள் இப்போ கேட்கவிருப்பது என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி அமெரிக்காவின் ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.

0: எஸ் எல்லோருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். நேரம் 3:03 ஆயாச்சு. இது எஃப்எம் ரெயின்போ. நான் உங்க ஆர்ய சரஞ்சயராமன். நீங்க இணைஞ்சிருக்கிறது ஹலோ டாக்டர். எஸ், ஹலோ டாக்டர்ல எனக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்த தானம் குறித்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் ரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி திரு நாராயணன் தான் நம்ம கூட எனக்கு இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நன்றி, நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா? எஸ் டாக்டர், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்டூடியோக்கு வந்ததுக்கு ஒரு உங்களுக்கு பெரிய நன்றி.

0: மிக்க நன்றி என்னை அழைத்ததுக்கு.
1: நிறைய விஷயங்கள் இந்த அடுத்த ஒரு மணி நேரம் நாம் வந்து ஒரு கான்வர்சேஷனாக ஒரு டிஸ்கஷனாக வைக்க போகிறோம். இதுக்கு நடுவில் காலர்ஸ் யாராவது உங்களுக்கு டாக்டர்கிட்ட இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க. 298 இல்லை டாக்டர் இருக்காங்க இல்லையா பயம் அதனால எனக்கு ஓகே ஃபோன் எடுங்க 298-6-00-38 இல்லைனா 295-0-55-4 அப்படின்ற எண்ணை கால் பண்ணி இந்த ரத்த தானம் பற்றிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி டாக்டர்கிட்ட பேசலாம். சரி ஓகே, நான் அதுக்கு மாதிரி டாக்டர்கிட்ட என்கிட்ட சில கேள்விகள்லாம் இருக்குது. டாக்டர், இந்த ரத்த தானம் அப்படின்றதும் ரத்த தானம் செய்கிறதால உடலுக்கு எதனா பாதிப்பு வருமா? சின்ன வயசுல சொல்லுவான் பிளட் டொனேஷன்லாம் பண்ணால் நம்மளுக்கு உடலுக்கு பாதிப்பு வரும் அப்படியா டாக்டர்?
0: ஆக்சுவலாக ரத்த தானம்ங்கிறது இருக்கிற தானத்திலே சிறந்த தானம் தான் நான் சொல்லுவேன். பாதிப்பு வராது, பிளட் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் வராது. ஆனால் நிறைய நன்மைகள் இருக்கு. ஸோ அந்த பாதிப்பு வந்து நன்மைகளை தான் கன்வெர்ட் ஆகும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உபாதைனா என்ன சொல்லலாம்னா ஒரு லிட்டில் ஒரு தலை சுத்தல் வரலாம், அதாவது சரியாக சாப்பிடாமல் இருந்தாலோ அல்லது முதல்ல நைட் தூங்காமல் இருந்தாலோ அப்படி தானே ஒழியே ரத்தம் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஒரு மித் என்னன்னா ஒரு டிராப் பிளட் ஈக்குவல் டு ஒன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல நான் அம்மாலாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ரத்தம்ல ஒரு டிராப் கொட்டினா கூட அந்த ரத்தம் வந்து ஒரு ஆப்பிள்க்கு ஈக்குவல். அதனால ஒரு 350 ml இல்ல 450 ml பிளட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா நிறைய பிளட் போயிடுச்சு, நம்ம பாடி வீக் ஆயிடும், நம்ம ரத்த சோகை வந்துடும் அப்படிலாம் நிறைய நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த 1 hour வந்து ஐ திங்க் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் நான் நம்புறேன்.
1: கண்டிப்பா கண்ணை திறந்துடலாம். டாக்டர் யாரெல்லாம் ரத்த தானம் செய்யலாம்?
0: ஆமாம், இது வந்து ரொம்ப சிறந்த க்வெஸ்சன். எப்படின்னா ஆணாக இருந்தாலும் எந்த வயசு, பெண்ணாக இருந்தாலும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 18 வயதுலேருந்து 65 வயது வரைக்கும் கொடுக்கலாம் பிளட். ஆமாம், ஆனால் தொடர்ந்து ரத்த தானம் கொடுத்துட்டே இருக்கணும், அப்படின்னா தான் 65 இயர்ஸ் வரைக்கும். புதுசாக நான் வந்து ஒரு 64 வயசில் கொடுக்குறேன்னா கொடுக்க வேண்டாம். அதாவது 18-65 இஸ் அ நார்ம் ஆக்சுவலி. ஆணாக இருந்தால் வருடத்திற்கு 4 முறை 3 மாத இடைவெளியில், பெண்ணாக இருந்தால் வருடத்திற்கு 3 முறை 4 மாத இடைவெளியில். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு
2: மாதவிடாது. ஹலோ,
0: வணக்கங்க. வணக்கங்க, எங்கிருந்து கூப்பிடுறீங்க?
2: இந்த டாக்டர் மாப்பு, வணக்கம்.
0: வணக்கங்க, நன்றி.
2: அதாவது என் பேரை இப்ப ஒரு 18 வயசு இருக்கும், முத இப்பதான் ரத்த தானம் கொடுத்துருக்கான்.
0: சரிங்க.
2: அவனுக்கு
0: நார்மல் டயட் சாப்பிட சொல்லுங்க, வீட்டுல சமைக்கிற உணவு சாப்பிட சொல்லுங்க, கீரை, பச்சைப்பயிறு, அப்புறம் வெல்லம், அதுக்கப்புறமா டேட்ஸ், இந்த மாதிரி உணவு வீட்டுல, அதாவது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல என்ன சமைக்கிறோமோ அதை கொடுத்தா பெட்டருங்க. அப்புறம் இரும்புச்சத்து பொருட்கள்னு உங்களுக்கு தெரியும், முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அப்புறமா கேரட், பீட்ரூட், இதெல்லாமே நிறைய ரத்தத்தை ஊறுறதுக்கான நல்ல குவாலிட்டி இருக்குது. மாதுளம்பழம் சாப்பிடலாம். ஆல் தி ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜங்க் சாப்பிடாம, ஜங்க்னா வெளியில் விற்கிற உணவு சாப்பிடாமல் நம்ம வீட்டில் சமைக்கிற 3 வேளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றது ஆல்வேஸ் பெட்டருங்க. முடிஞ்சிச்சுன்னா ரெகுலராக அவரை வந்து வருஷத்துக்கு 4 வாட்டி கொடுக்க சொல்லுங்கள், ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச்.
2: மிக்க நன்றி.
1: தேங்க்யூ. எஸ் டாக்டர், இப்போ நீங்க கலர்கிட்ட பேசும்போது சொன்னீங்க ஏதோ ஒரு டே வருதுன்னு
0: சொன்னீங்க. ஆமாங்க,
1: என்ன டே எனக்கு சொல்லுங்க.
0: ஆக்சுவலா June 14th வருஷம் June 14th வந்து ரத்தத்தை வந்து வகைப்படுத்துறாரு இல்லையா கார்ல் லான்ஸ்டீனர், அவரோட பிறந்த நாளுங்க அது. அந்த அன்னைக்கு உலக ரத்த தான நாள்னு செலிப்ரேட் பண்றோம். தட்ஸ் கால்ட் வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே, விபிடின்னு நாங்கள் சொல்லுவோம். June 14th அந்த அன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி ரத்த கொடையாளிகள், தொடர் ரத்த கொடையாளிகள், ரத்த முகாம் அமைப்பாளர்கள், அப்புறமா நிறைய நல்ல நல்ல டாக்டர்ஸ், அதாவது ஒர்க் பண்ற டாக்டர்ஸ், அதாவது டீம்ஸ், இதெல்லாம் வந்து சிறப்பு செய்கிற வகையில் அவரை வந்து அப்ரிஷியேட், அதாவது அவரை நினைவு கூற வகையில் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிளட் பேங்க்கும் ஒரு எப்படி பொங்கல் தீபாவளி மாதிரி எங்களுக்கு அது ஒரு பிளட்டுக்குன்னு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டே.
1: பரவாயில்ல, இது இந்த டீட்டெயில் நீங்கள் சொன்னதுனால நான் நீ தெரிஞ்சுக்கிறேன், நேரில் தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்த காலர் வணக்கம் ரெயின்போ. ஓகே, அடுத்த காலர் வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம். நுங்கம்பாக்கம் டாக்டர் டோட்டே.

0: பூந்தமல்லி போஜராஜா பேசுறேன். 68 வயசு ஆகுது எனக்கு. பிபி சுகருக்கு நான் ரத்தம் கொடுக்கலாமா ஐயா?
1: போஜராஜா அவர்களே வணக்கம் வணக்கம் வணக்கம். 3 சொல்லியாச்சு உங்களுக்கு 68 வயதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா ரத்தம் கொடுக்கறதுக்கான வயது வந்து 18 வயதுல இருந்து 65 வயது வரைக்கும். அதுவும் புதுசா நீங்க ரத்தம் கொடுக்கறது வந்து 68 வயசுல கட்டாயமா கொடுக்க முடியாது. பட் ஆனா ஒண்ணு நீங்க பண்ணலாம், உங்களை சுத்தி இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள்கிட்ட சொல்லி அது ஆண் பெண்ணுங்கிற பேதம் இல்லாம நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அவங்கள பிளட் கொடுக்க வைங்க. அதுவே பெரிய சாதனைன்னு நான் நினைப்பேன். ஸோ 68 டேஸ்ல உங்களுக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பாத்துக்கோங்க, உடம்பு பாத்துக்கோங்க.
2: அதுக்கான குருதி கொடை வந்து செய்யறவங்க அந்த அளவுக்கு இருக்காங்களா? ஏன்னா ரொம்ப அரிய வகை ரத்தம் கிடைக்கல அப்படின்னு
1: நான் சொல்றேன் சார். அது ஆக்சுவலா உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் சுவாமிநாதன் சார். ஆக்சுவலி வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டேவர்ஸ் ஏன் செலிப்ரேட் பண்றவங்க இந்த காரல் லான்ஸ்டீன், அவர் தான் வந்து ரத்தத்தை வந்து வகைகளாக பிரித்தார் சார். அதாவது அதே போல் நெகட்டிவ் ரத்தத்தில் நெகட்டிவ் குரூப் அண்ட் பாசிட்டிவ் குரூப்பும் அவர் தான் கண்டுபிடிச்சார். அதுக்காக நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கார், நோபல் ப்ரைஸ் அவார்டு அவர் கூட. அவரோட பிறந்த தினம் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், நம்பர் ஒன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அடுத்து என்னென்னா இந்த ஏபிஓ ஏபி இதுதான் முக்கியமான குரூப்பு. அதே போல் ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப்ஸ். இதுதான் காமனாக இருக்கும் சார். நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து பாம்பே குரூப் பற்றி கேட்டிருந்தீங்க, ரேரஸ்ட் குரூப்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ரேரஸ்ட் குரூப்னு பார்த்தீங்கன்னா பாம்பே குரூப்பு. இது வந்து ஒரு ஹெச் ஆன்டிஜன், ஒரு ஆன்டிஜன் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆர்பிசிஸில் இருக்காது, எந்த குரூப்லேயுமே இருக்காது, ஈவன் ஓ நெகட்டிவ்லையும் அது இருக்காது. அந்த மாதிரியான குரூப்பே தான் பாம்பே நெகட்டிவ் நாங்கள் சொல்லுவோம், பாம்பே குரூப்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த பாம்பே குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7400 பேரில் ஒருத்தருக்கு தான் அந்த பிளட் இருக்குன்னு ஆய்வியல் சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா பாம்பேயில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ ஓவரால் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் அங்கங்கே இருக்காங்க. அவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சி அவங்களோட அட்ரஸ்லேருந்து இமெயில் ஐடியிலேருந்து கான்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அவங்களுக்கு மட்டும் அவங்க ரத்தத்தை மட்டும் தான் செலுத்த முடியும், வேற எந்த விதமான ரத்தமும் அவங்களுக்கு செலுத்த முடியாது. ஸோ அது ரொம்ப சேஃபாக நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த ரேர் டைமில் கூட நாங்கள் ரெஜிஸ்ட்ரி, அதாவது தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் மூலமாக ஒரு ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் அந்த குரூப்போட அட்டவணை இருக்கும். தேவைப்படும் போது நம்ம ஒருத்தருக்கு தொடர்பு கொண்டு நம்ம எடுத்துக்கலாம். கவலைப்பட வேண்டியதில்லை, யாரும் பயப்பட வேண்டியதில்லை.
3: தேங்க்யூ ஸோ மச். அவர் லைனில் இப்போ இல்லை, கட் ஆகிடுச்சு. டாக்டர் ரொம்ப அழகான இதெல்லாம் சொன்னீங்க. எனக்கு 68 வயசு ஆகிடுச்சு, நான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேங்க. சப்போஸ் சுகர் இருந்துச்சுன்னா எப்பவுமே பிளட் கொடுக்க முடியாது தானே?
1: அப்படி இல்லைங்க.
3: அப்படியா?
1: இப்போது ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு. ஸோ டயபெட்டிக் பீப்புள் கொடுக்கவே முடியாது, நிறைய கஷ்டமாயிடும். அதில் வந்து எப்போ நாம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனி ஒரு டோனர்னால் எந்த விதமான டிசீஸ்லையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அது ஈவன் டயபெட்டிஸ், ஈவன் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ டயபெட்டிக் பீப்புள் அண்டர் கண்ட்ரோல், HbA1cங்கிறது ஒரு அளவு, 3 சுகரோட அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து நார்மல் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆன் மெடிக்கேஷனில், ஒன்லி மெடிசன்ஸ் மாத்திரையில் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க ரத்ததானம் கொடுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் இருக்கிற டாக்டரை பொறுத்தும் டிசைட் பண்ண முடியும். லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டு, ரெகுலராக கண்ட்ரோலில் இருக்காரா, அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள், அதுதானே ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் தானே நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு, மீன் டோனர்ஸ்க்கு பண்ணுறோம். அவங்க பேஷண்ட்ஸ் இல்லை, டோனர்ஸ் தானே. அப்போது அவர் இன்சுலின் இருக்கார். ஒரு டயபெட்டிக் பீப்புள் வந்து பர்சன் வந்து நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன் தெரியும் உங்களுக்கு, டிபெண்ட் டயபெட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து பிளட் கொடுக்கவே கூடாது, கொடுக்கவே கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது.
3: கண்ட்ரோல் பண்ண, இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது டாக்டர். எனக்கு டயபெட்டிக் இருந்தால் கொடுக்க முடியாதோ
1: சொல்றாங்கன்னா அவங்க தாராளமாக கண்ட்ரோலில் இருக்காங்க, எந்த விதமான உபாதையும் இல்லை, உடல் உபாதை வேற எதுவும் இல்லை அப்படின்னா அந்த டாக்டர், அங்கே போகிற டாக்டர் பொறுத்து டிசைட் பண்ணலாம். பட் அவங்க அண்டர் ஆன் மெடிக்கேஷன், இன்ஜெக்ஷன் போடாமல் இன்சுலின்

0: போடாமல் இருக்காங்கன்னா பிளட் கொடுக்கறதுக்கு தயங்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
1: இன்னைக்கு நான் வந்து இந்த பிளட் டோனர்ஸ் டேவை பற்றியும் இந்த டயபெட்டிக் இருக்கவங்களும் வந்து சில கண்ட்ரோலில் இருந்தால் பிளட் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஸ்னேயர்களும் தெரிஞ்சிருப்பீங்க. டாக்டர், இப்போ நீங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு.
0: Thank you so much.
1: நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து 298-600-3-8 இல்லைனா 295-205-54 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரத்தானம் பற்றி. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. சரி, யாரு பாடினது அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீயோட குரல்ல வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில. நண்பேண்டா திரைப்படத்துல இருந்து எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சாங் தான் இது. வந்துட்டு கேட்டு நின்றுங்க. இது FM Rainbow 101.4. எல்லாமே சமதுல.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: FM Rainbow தான் கேட்டு இருக்கீங்க. நேரம் 3:20 ஆயாச்சு. ஹலோ டாக்டர்ல தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஏசி என் கூட டாக்டர் தமிழ்மொழி திரு நாராயணன் தான் இருக்காங்க. டாக்டர், அடுத்த கேள்விக்கு போயிடலாங்களா?
3: கட்டாயமா.
2: எஸ், ஓகே. காலர் நீங்க டாக்டர்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுத்து 298-6-00-38 அப்படின்னு சொல்றதுல ஒரு கால் வந்துச்சு. டாக்டர் பேசிடலாம். வணக்கம். ரெயின்போ யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: தேவைப்பட்டதுன்னா ஏத்துவீங்க? செகண்ட் வந்து இப்ப இந்த டெங்கு அதெல்லாம் இருக்கிறது, அதுல வந்து இப்ப நீங்க பிளட்டா எடுக்கிறீங்க, அதுல இருந்து பிளாஸ்மா பிளஸ் அந்த 2-3 பிரிக்கிறீங்களா, அது வந்து தனியா அப்புறம் ஏத்துவீங்களா? அந்த பிளட் குரூப் பிரகாரம்.
3: ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணலாமா? இப்போ டயபெட்டிக்ங்கிறது வந்து அந்த நேரத்தில் அந்த கேம்ப்ல அந்த டாக்டர் ஜட்ஜ் பண்ணி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டயபெட்டிக் பீப்புளும் டைரெக்டாக பிளட் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே செக் பண்ணி அந்த நேரத்தில் இருக்கிற பிளட் பேங்க் மெடிக்கல் ஆஃபீஸ் செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ, எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த டிசீஸ் பர்சன் கிட்ட இருந்தால் நாங்கள் பிளட் எடுக்க மாட்டோம். டயபெட்டிஸ்ங்கிறது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடிய கண்ட்ரோல் பண்ண முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜில் இருக்கும் அவசியம் கிடையாது. இப்போ வந்து பிளேட்லெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ரத்தத்தை வந்து எத்தனை கூறுகளாக பிரிக்கலாம்னு நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். ஒரு வாட்டி ஒருத்தங்க பிளட் கொடுத்தாங்கன்னா 450 ml பிளட் கொடுக்கலாம். அது வந்து அல்லது 350 ml கொடுத்தீங்கன்னா முழு ரத்தமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போல்லாம் எப்படின்னா நாங்கள் காம்பனெண்ட்டை தான் பிரிக்கிறோம். அதாவது ஒரு வாட்டி கொடுக்குற ரத்தம் 4 கூறுகளாக, முதல்ல 3 கூறுகள், அப்புறம் தேவைப்பட்டால் 100 எக்ஸ்ட்ராவாக க்ரையோ பிரிசிபிடேட்னு ஒன்று எடுத்துக்கிறோம். முதல்ல மேலே இருக்கிறது வந்து பிளாஸ்மா, அதுக்கப்புறம் பிளேட்லெட், அதுக்கு நடுவில் இருக்கிறது, கீழே இருக்கிறது PRBC. அதாவது PRBCனா ரத்தம் மேலே இருக்கிற பிளாஸ்மா திரவம் நீக்கிய ரத்தம்னு சொல்லுவாங்க. இதில் ஹீமோக்ளோபின் வந்து நம்மளுக்கு கொடுத்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரத்தத்தை கொடுத்தோன்னா. அதுக்கப்புறம் க்ரையோ பிரிசிப்டேட், இது வந்து இந்த பிளாஸ்மாலேருந்து நாங்கள் ஒரு டெரைவ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது மாதிரி நாங்கள் பிரிக்கிறோம். டெங்கு காய்ச்சல்லையோ இல்லை மற்ற ஏதாவது உபாதைகள்லையோ அல்லது கேன்சர் பேஷண்ட்லேயோ அந்த மாதிரி டைமில் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளட் குரூப்பை சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து பிளாஸ்மாவோ இல்லை பிளேட்லெட்டோ நாங்கள் கொடுக்குறோம். கட்டாயமாக கிராஸ் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம். அப்படியே கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த குரூப்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு குரூப்போட ரத்தத்தை செக் பண்ணும்போது கிராஸ் மேட்ச் பண்ணி அங்கே இருக்கிற லேப் சூப்பர்வைசர், லேப் டெக்னீஷியன், ஸ்டாஃப்னஸ் எல்லாம் பார்த்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அதை இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் எந்த குழப்பமும் எங்கேயுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் ஆர்கனைஸ்டு டீமாக நாங்கள் இருக்கோம்.
2: தேங்க்யூ. எஸ் டாக்டர், இப்போ நாம் பேசுறதுக்கான நேரம் வந்துருச்சு. டாக்டர் இந்த ரத்த தானம் பற்றி, அதாவது யார் வந்து

0: எத்தனை வயசு வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ,
1: ஆமாம்.
0: நம்ம வந்து அதுக்கு அடுத்து நான் வரேன். யாரெல்லாம் ரத்த தானம் கொடுக்க கூடாது?
1: ஓகே, இப்போ வந்து யாரெல்லாம் ரத்த தானம் கொடுக்கலான்னு சொன்னோன்னா, சொல்லியாச்சு ஆல்ரெடி, 18 வயசு, அப்புறம் 45 கிலோக்கு மேலே இருக்கணும், அதுக்கப்புறம் பிபி வந்து 120-80 இது நார்மல், பிட்வீன் 100/60 160/100 வரைக்கும் இன்பிட்வீன் இருந்தால் கொடுக்கலாம், அண்ட் பல்ஸ் ரேட் நார்மலாக இருக்கணும், அப்புறமா இது இருக்கிற டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும், இதெல்லாம் நார்மலாக கொடுக்குறவங்களுக்கு. யாரெல்லாம் வாழ்நாள் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பர்டிகுலர் டைம் மட்டும் கொடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு ஒரு இது இருக்குது, சரியா? ஸோ கம்ப்ளீட்லி டெஃபரல்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பெர்மனன்ட் டெஃபரல் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த ரத்தத்தை உராயும் தன்மை இல்லாத ஒரு ரத்தம் இருக்கும் இல்லையா, ஹீமோஃபிலியா கேசஸில் இருந்த இருக்கவங்களுக்கோ, அல்லது பிளட் டிஸ்கேரியாஸ், ரத்தம் உராய்வு தன்மை இல்லாதவங்களோ, அல்லது பிளட் கேன்சர் இருக்கவங்களுக்கோ அவங்க ரத்த தானம் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து சிவியர் அனீமியா, அவங்க கொடுக்கவே முடியாது, பிகாஸ் ஹீமோக்ளோபின் 12.5 வளர்ந்தது ஹீமோ கொடுக்க முடியும். மூணாவது பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர்னால அஃபெக்ட் பண்ணிருக்கலாம், இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கலாம், ஆனால் அவங்க ரத்த தானம் வாழ்நாள் முழுவதும் கொடுக்கவே கூடாது. அப்புறமா வந்து சிஎன்எஸ் எபிலெப்சி வலிப்பு நோய் வருதுனாலோ, இல்லை பிரெயின் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் அவங்க ரத்த தானம் கொடுக்கக்கூடாது. அப்புறமா வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கலாம், அது சம்மந்தப்பட்ட ஸ்டென்ட் வச்சிருக்கலாம், கார்டியாக் இன்ஜுரி வந்திருக்கலாம், என்னென்னமோ நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கலாம் இல்லையா, கார்டியாக் இல்னஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஆன் மெடிக்கேஷன் இருக்கலாம். அவங்க வந்து நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் எடுக்க சொல்கிறோம், அது அதனால் அவங்க வேண்டாம், 100% கொடுக்கவே கூடாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ நிறைய காமனாக பார்த்தா தைராய்டு இருக்கிறவங்க நிறைய ஆன் மெடிசன்ஸில் இருப்பாங்க. ஸோ எண்டோக்ரைன் டிஸார்டர் இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடாது. அப்புறம் ஸ்கின்ல நிறைய லீஷன்ஸ் சில பேருக்கு இருக்கும், பர்மனெண்ட்டாக ரொம்ப பிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப க்ரானிக் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் கொடுக்கக்கூடாது. பட் அப்போ தான் எடுத்திருக்காங்க, ஒரு வாரம் 10 நாள் இருக்குன்னா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வந்து பிளட் கொடுக்க சொல்லலாம், இல்லை 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொடுக்க சொல்லலாம். பட் க்ரானிக்காக ஏதாவது ஸ்கின் ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெச்சிவி, மலேரியா, இந்த மாதிரி பால்வினை நோய்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, சிஃபிலிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் கொடுக்கவே கூடாது. ஸோ அப்புறமா சிவியர் ஆல்கஹாலிசம், அதாவது ஆல்கோஹாலே எடுத்துக்காமல் இருக்கவே முடியாத ஒரு கண்டிஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க கொடுக்கக்கூடாது. மற்றபடி எந்த, அதாவது ஹெல்தி 18+ 45 kgக்கு மேலே, அதுக்கப்புறமா ஹீமோக்ளோபின் 12.5 மேலே, அண்ட் ஃபிட் மென்டலி ஃபிசிக்கலி ஹெல்தியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் காடுங்க, சீரியஸ்லி.
0: ஓகே டாக்டர், அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், டாக்டர் இருக்காங்க பேச.
1: வணக்கம் சந்திரசேகர், எப்ப கால் பண்ணாலும் நீங்க வரீங்க, ரொம்ப ஸ்வீட், தேங்க்யூ.
2: நான் வரேன்னாதான் ஆச்சரியம்,
1: தேங்க்யூ,
2: ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல. நீங்க நல்லா இருக்கீங்களா டாக்டர்?
1: ஆல் ஃபைன் சார், தேங்க்யூ,
2: ரொம்ப சந்தோஷம. டாக்டர், நீங்க ரொம்ப அருமையா நிறைய ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொன்னீங்க இந்த ரத்த தானத்தை பத்தி. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா டாக்டர், இந்த ரத்த தானம் சில பேர் கொடுக்குறாங்க இல்லையா,
1: ஆமாங்க,
2: அந்த கொடுப்போனையுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி உடல் சோர்வாக இருக்கு, ஒரு 2 டேஸ் ஆர் 1 டே வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் காமன், அது ரத்த கொஞ்சம் டல்லா இருக்கிறது அப்படிங்கறது
1: நல்ல உறக்கம், நல்ல ஒரு பாடி ஹெல்த் நல்லா வச்சுக்கோங்க, மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கட்டும், 7 மணி நேரம் தூக்கம், அதுக்கப்புறமா வந்து நீர் ஆகாரம் மாதிரி நல்ல லிக்விட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், அதாவது என்ன சொல்கிறதுன்னா இளநீர் சாப்பிட்டுக்கலாம், மோர் சாப்பிட்டுக்கலாம், பழைய சாதத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை சாப்பிட்டுக்கலாம், ஐ மீன் கால் நைட் சோக் பண்ண வாட்டர் காலையில் எடுத்து அதை குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு ஹைட்ரேஷன் நல்லாயிருக்கும் பாடிக்குள்ளார. அதுக்கப்புறமா வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது பிளட் கொடுக்கறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி வரும்போது நல்ல லூஸ் தளர்வான ஷர்ட்டோ பேண்ட்டோ, தளர்வான ஒரு என்ன கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஃபீமேல்ஸ்னால் நல்ல ஒரு கொஞ்சம் டைட்டான ப்ளவுஸ் போட, அது மாதிரி லூஸ் கொஞ்சம் லூஸ் ப்ளவுஸ் போட்டுட்டு அந்த மாதிரி பிளட் கொடுக்கும்போது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபிட் ஆகிடுவாங்க அவங்களே. இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் ஆக்சுவலி. அவங்க நீடில் போடுறோம், இது வந்து கொஞ்சம் பெருசு, அந்த நீடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 16 காஜ் நீடில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிக் பண்ணும்போது லைட்டாக பெயின் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ப்ரிக் பண்ண கூட தெரியாமல் பேசிப்போம், ஒரு சாங் முடியும், ஒரு பாட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிளட் முடிஞ்சிருங்க, அந்த அளவுக்கு குயிக்காக பிளட் வரும். எங் எல்லோரும் யங் தானே, எங்கன்னு எனர்ஜெட்டிக் தானே, ஸோ நல்லா பிளட் கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு 5 மினிட்ஸ் படுக்க வச்சிருப்போம், பிளட் கொடுத்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் படுக்க சொல்லிட்டு அந்த நீடில் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டானிக்

0: ஹெல்மெட் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்லிட்டு அங்கே ஒரு பிளாஸ்டர் ஒட்டிடுவோம். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் எழுந்துப்பார். எழுந்துக்கும் போது ஒரு ஜூஸ், ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுக்கும்போது இந்த ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது தேவைப்பட்ட அளவுக்கு ரத்தம் கொடுத்ததுனால தேவையான அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிடுவாங்க. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க கிளம்புவாங்க. ஸோ அந்த ஃபீல் இருக்காது. இனிமேட்டுக்கு நான் பிளட் கொடுத்தா எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கேன்னு எல்லாரும் சொல்லணும் இந்த இந்த இன்டர்வியூ கேட்டு.
1: கண்டிப்பாக டாக்டர், தேங்க்யூ. சூப்பரான ஒரு விளக்கம்.
2: தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்த காலர், வணக்கம். ரெயின்போ, யார் எங்கிருந்து?
0: வணக்கங்க, சொல்லுங்க.
3: காஞ்சிபுரம் மாவட்டம், ஓலாஜாபாத். ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் சார், சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: சுகர் இருக்கு மேடம், மாத்திரை சாப்பிட்டுன்னு வரேன்.
0: சரிங்க சரிங்க.
3: கால் முட்டி வலி, அடிக்கடிக்கு வலிக்குது. மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கலாமா?
0: இப்போ இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து ரத்த தானம் பத்தி. ஆமா, இருந்தாலும் உங்களுக்கான ஆன்சர் சொல்றேன். டயபெட்டிஸ், டயபெட்டிக்னால இருக்கீங்க அப்படின்னா அருகாமையில் அரசு மருத்துவமனையும் உங்களை உங்களுக்கு வேண்டப்பட்ட மருத்துவமனையும் நீங்க அணுகி அங்கே உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்து உங்க கண்ட்ரோல் பண்ணி அங்க டாக்டர் என்ன ஆலோசனை சொல்றாங்களோ அதுக்கேற்று ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.
2: ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதாவது டாக்டர் கிட்ட வந்து நாங்கள் ரத்த தானம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான கேள்விகள் வந்து வரவேற்கப்படுது. 2986000038 அப்படி இல்லைனா 2952055454 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எனக்கு எனக்கு ரத்தம் வேணும், எங்கே போகிறது அந்த அந்த ஒரு ஏர்ஜில் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எப்படி கைட் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்.
0: ஓகே, இப்போது நம்மளுக்கு ரத்தம் தேவைப்படுது, நம்ம உடனே இப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு அட்மிட் ஆகிருக்காங்க ஹாஸ்பிட்டலில், அவங்களுக்கு பிளட்டு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அருகாமையிலுள்ள எந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் அட்மிட் ஆகிருக்காங்களோ அந்த டாக்டர்ஸோட டியூட்டி டு ஆர்கனைஸ் பிளட்டு, அதுதான் உண்மை. இது வந்து இப்போ எல்லா அரசு மருத்துவமனையிலும் அதுக்கான ரொம்ப நல்ல ட்ரெயின்டு, அதுக்கான எஜுகேட்டட் டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டீம் இருக்குது, ஒரு ட்ரெயின் ஸ்டாஃப் நர்சஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், லேப் சூப்பர்வைசர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின்ட் கவுன்சிலர், எல்லாருமே அந்த ஒரு டீம் இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்கள்ட்ட நீங்கள் ரீச் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் இது தவிர ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது, டோனர் ரெஜிஸ்ட்ரி. இப்போ எமர்ஜென்சின்னு நினச்சி வச்சுக்கோங்களேன், அந்த ஏ குரூப்னால் யார் இருக்காங்க, பேரோட மெயில் ஐடியோட இருக்கும், நீங்கள் செக் பண்ணியும் வர வைக்கலாம். இதுக்குன்னு நிறைய அமைப்புகள் இருக்குது, மெட்ராஸ் வாலண்டரி பிளட் பியூரோ, அப்புறமா வந்து தன்னார்வ ரத்த கொடையாளிகளுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க மூலமாக நம்ம பண்ணலாம். நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா இந்த மாதிரியும் ரீச் பண்ணிப்போம், அல்லது ஸ்ரீவசான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ப்ரொஃபஸர் சுலைமான் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இவங்களாம் நாங்கள் ரீச் பண்ணோன்னா எந்த டைமில் பிளட்டு தேவைப்படுதோ, அதாவது நம்மகிட்ட அவைலபிலிட்டி இல்லாத பிளட் ஓ நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ நேற்று கூட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தாக இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவருக்கு தேவைப்பட்ட ஒரு ஓ நெகட்டிவ் பிளட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, அந்த ஏதோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏதோ அட்மிட் ஆயிருக்காங்க போல இருக்கு. அவங்க உடனே என்ன கேட்டாங்க, நான் இம்மீடியட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன். நான் இருக்கிறது சென்னை, பட் அவங்க தேவைப்படுறது கோயம்புத்தூர். இது வந்து எப்படின்னா ஒன்லி ஒரு ஃபோன் அந்த மாதிரி, அண்ட் மனசால தன்னார்வ ரத்த கொடையாளிகள் கொடுக்கறதுனால தான் இது நடக்குது. நாட் மீ ஆர் யூ ஆர் சம்படி எல்ஸ், இது வந்து எல்லா டோனர்ஸ்க்கும் தான் நான் டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் வாலண்டரி பிளட் டொனேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறதே அவங்களே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறாங்க இல்லையா. அங்கே போய் டாக்டர் பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ என்ன நீடோ அவங்க 100% ஹெல்ப் பண்ணுவாங்க தான் நான் சொல்வேன்.
2: ஓகே டாக்டர். டாக்டர், இதை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் இங்கே சொன்ன பதில். டாக்டர், இப்போ வேக்சினேஷன்லாம் போடுறாங்க, ரேபீஸ் வேக்சினேஷன்லாம் போடுறாங்க,
0: கரெக்டு,
2: இவங்கெல்லாம் என்ன டாக்டர் பண்ணலாம்?
0: ஆமாம், இப்போ நான் இப்போ நிறையா கேள்விப்பட்டிருப்போம், எங்கள் வீட்டில் பெட்ஸ் வளர்த்துருக்கலாம், இல்லை ஏஆர்வி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கலாம், அல்லது வெளியூர் போகிறதுக்காக வேக்சினேஷன்ஸ் போட்டிருக்கலாம். அப்படின்னா மினிமம் 6 மந்த்ஸ் அவங்க பிளட் கொடுக்காமல் இருக்குது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அது தேவைப்படும் போது 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க பிளட் கொடுக்கறது ஆல்வேஸ். நாங்கள் வந்து ஒரு நார்ம்ஸ் மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கோம் பிளட் பேங்க்குக்கு, பிளட் டோனாஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்கிறத ஷார்ட் டைமில் வந்து கொடுக்க வேண்டாங்கிறது இந்த இந்த லிஸ்ட்டில் நம்ம வரலாம். சில பேர் எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் போட்டிருப்பாங்க, முன்னாடி கோவிட் இருந்துச்சு, கோவிட் டைமில் பிளட் கொடுக்கலாமா அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே மாறிடுச்சு இப்போ. அப்புறம் ஃப்ளூ காய்ச்சலுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. யாராக இருந்தாலுமே 6 மந்த்ஸ் அவங்க கட்டாயமாக கொடுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் வந்து தாராளமாக ரத்த தானம் கொடுக்கலாம். அவசியமாக நீங்கள் டாக்டர் ரீச் பண்ணி பிளட் பேங்க்கில் போய் ரெஜிஸ்டர் பண்ண பிளட் பேங்க்கில் போய் கரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம்.
2: எஸ், நிறைய க்வெஸ்சன் வந்து இந்த ஒரு இந்த கட்டில் பேசணும், எப்படி பிளட்டை போய் நாம் எங்கே யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம், ரேபீஸ் அந்த வேக்சினேஷன்லாம் போட்டப்போ இது பண்ணலாமா, நிறைய க்வெஸ்சன் நாம் வந்து யார் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நாம் ஏன் நிறைய பேர் யார் கொடுக்கணும்னு பேசுனாங்க, யார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாம் நிறைய விஷயங்கள் பேசணும் டாக்டர். டாக்டர், இப்போ அடுத்த ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, டாக்டருக்காக நான் டெடிக்கேட் பண்ணுற பாட்டை. ஏன்னா நான் நீங்கள் சொல்லும்போது ராஜாவோட ஃபேன் அப்படின்னும் போது
0: Of
2: course, yes.

அந்த ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. பாடலுக்கு முன்னாடி வந்து டாக்டர் கிட்ட பேசணும், ரத்த தானம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே போன் எடுங்களேன். போன் எடுத்து 298-6-00-38 இல்லைனா 295-2-055-4 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, என்ன பாட்டு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுலே.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: எஸ்எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 3:41 ஆயிடுச்சு. ஹலோ டாக்டர், தான் நான் அடைஞ்சிருக்கோம். டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். டாக்டர் அடுத்து ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்க? அந்த வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா சார்? வணக்கம், இருக்கீங்களா? ஓகே, அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க? கால் பண்றவங்க பிளீஸ் வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க.
3: வணக்கம் பிரகாஷ், புரசவாக்கத்துல கால் பண்ணிருக்கீங்க. நன்றி.
4: எனக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கும் போது
2: அவங்களுக்கு
3: தெரியணும்.
2: ஓகே, அந்த க்வெஸ்சன் தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க?
3: வணக்கம்.
2: ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். ஓகே டாக்டர், இப்போ காலர் கிட்ட பேசுறது மாதிரி என்கிட்ட சில க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கு. டாக்டர், இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க ரத்தத்தை நாங்கள் நாளா பிரிச்சு இதெல்லாம் நாங்கள் எடுப்போம், ரத்தம் கூட அதை அப்படியே உடம்புல ஏத்திடுவாங்க போல நினைச்சோம். பட் இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குன்னா இப்போ எத்தனை வகையான டொனேஷன்ஸ் இருக்கு டாக்டர்?
3: எக்ஸாக்ட்லி, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வந்து ரத்தம் வந்து தானா முன் வந்து கொடுக்கறது பேர் வாலண்டரி பிளட் டொனேஷன், சரியா? இன்னொன்று வந்து ரிலேட்டிவ்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க அல்லது அம்மா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் டொனேஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து முன்னாடி காலத்தில் பெய்டு டொனேஷன், பிளட்டுக்கு வந்து ரத்தம் கொடுத்தா பணம் கொடுப்பாங்க, ஏதோ படத்துலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் கம்ப்ளீட்லி பெயின் டொனேஷனில் கம்ப்ளீட்லி நீக்கியாச்சு, கிடையவே கிடையாது. அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா சில ரிக்ஷா மேன் ஒரு ஆட்டோ ரிக்ஷா மேன் அவங்கெல்லாம் போய் பணத்துக்காக பிளட் கொடுப்பாங்க. மல்டிபிள் பிரிக்ஸ் இருக்கும், அவங்களால நிறையா மஞ்சக்காமலை ஹெச்ஐவி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயே இதை இது பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரத்தத்தை வந்து பணத்துக்காக யாருமே கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி நோ. நான் அதுக்கப்புறம் ஆட்டோலாகஸ் பிளட் டொனேஷன், தன்னோட எனக்கு தேவையான ரத்தம் நானே டொனேட் பண்ணி எனக்காக சேவ் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் சொல்ல மாட்டேன், வேறு ஒரு ஒரு எக்ஸ் ஆர் ஒய்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு குட்டி சர்ஜரி இருக்குது இல்லை ஒரு மேஜர் சர்ஜரி இருக்குன்னா அவங்களோட ரத்தத்தை எடுத்து வச்சு சேகரித்து ரத்தத்தை சேகரிக்கிற முறையும் அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த சேகரித்து வச்ச ரத்தத்தை வந்து அவங்க தேவையான போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பேர் வந்து ஆட்டோலாகஸ் பிளட், இது விச் இஸ் சேஃபஸ்ட் பிளட் டொனேஷன் நம்ம சொல்லுவோம் ஆட்டோலாகஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்து சிங்கிள் டோனார் பிளேட்லெட் எஸ்டிபி டொனேஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் டொனேஷன் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் எங்களுக்குன்னு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். எப்படின்னா தேவையான ரத்தத்தை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அந்தந்த கேம்ப்புக்கு போய் பக்கத்தில் அருகாமையில் உள்ள காலேஜஸ்க்கோ இல்லை தூரமாக கூட ட்ராவல் பண்ணி போய் பிளட்டை சேகரித்து வச்சுட்டு அங்கேருந்து தேவைப்படும் போது நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் பண்ணுறதில்ல. அதனால தான் வாலண்டரி பிளட் டொனேஷன்

0: தான் தமிழ்நாடு இந்தியாலேயே முதலிடத்துல இருக்கு வாலண்டியர் பிளட் டொனேஷன்ல. தொடர்ந்து ஒரு 10-15 வருஷமா இந்த மாதிரி இதுக்குள்ள மெயின் காரணம் யாருன்னா இந்த தன்னார்வ ரத்த கொடையாளிகள் தான். ரொம்ப ஆப்டா நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க இந்த ரெயின்போல கூப்பிடும் போது. எதுக்குன்னு இந்த வாலண்டியர் பிளட் டொனேஷன் டேக்கு இவங்களை பாராட்டவும் செய்யணும். அவங்க செஞ்சதை இன்னும் திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கணும் இல்லையா. தொடர்ந்து ரத்த கொடையாளிகள் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நமக்கு நிறைய தேவைப்பட்ட ரத்தம் சேகரித்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டொனேஷன்ஸ் இருக்குது. சேஃபஸ்ட் டொனேஷன் ஆட்டோலோகஸ், பட் வாலண்டியர் பிளட் டொனேஷன் ரொம்ப ரொம்ப சிறந்த டொனேஷன். தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம்.
1: ரத்த தானம் இல்லை, நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். நானே ரத்தத்தை சேவ் பண்ணி நான் எனக்கான இதுவை சேவ்
0: பண்ணேன். ஆமாம், ஆப்ரேஷன் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டாக்டர். நாங்க நினைச்சதெல்லாம் வந்து வாலண்டியர்ஸா கொடுப்பாங்க இல்லைன்னா அப்படின்னு நினைச்சோம். ஓகே, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு டாக்டர். பெண்கள் ரத்தம் கொடுக்கறத பத்தி அது கொஞ்சம் தெளிவா நீங்க அதை டீடைலா சொல்லிடுங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாய்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும் இதில் இருந்தாலும்.
0: ஆமாம், இப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈக்குவாலிட்டி தான் நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஆனால் இதில் வந்து பெண்கள் வந்து 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரத்தம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன். அதுலேயும் சில க்ரைட்டீரியா இருக்குது. பெண்கள் வந்து எப்படின்னா டூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது மாத விடாய் டைமில் அவங்க வந்துட்டு அந்த 5 நாட்கள் அவங்க ரத்த தானம் கொடுக்கக்கூடாது. அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க ரத்த தானம் கொடுக்கலாம். அதுவும் அவங்க ஹீமோக்ளோபின் ஃபிட்டாக இருக்கான்னு நம்ம ரொம்ப செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ப்ரெக்னென்சிலேயோ அல்லது பாலூட்டும் பெண்களாக இருந்தாலோ அந்த 1 வருஷத்துக்கு அவங்க பிளட் ரத்த தானம் கொடுக்கக்கூடாது. சில பேர்த்துக்கு இந்த அபார்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிருந்தாங்கன்னா மினிமம் 3-6 மந்த்ஸ் அவங்க பிளட் டொனேஷன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சில பேர்த்துக்கு, அதிக ரத்தப்போக்கு போயிருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஆப்ரேஷன் ஆனப்போ அந்த 6 மந்த்ஸ் to 1 இயருக்கு அவங்க பிளட் கொடுக்க வேண்டாம். அதே போல் அவங்களுக்கே ரத்தம் ஏற்றிருந்திருப்பாங்க ஏதாவது காரணத்துக்காக, ரத்த அவங்களுக்கு ரத்த சோகை இருந்திருக்கலாம் அல்லது டூரிங் டெலிவரி டைம்ல பிளட் லாஸ் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக. அப்படி இருக்கும் பொழுது அந்த டாக்டர்ஸோட அட்வைஸ் பிரகாரம் 1 இயருக்கு பிளட் கொடுக்காம அதுக்கப்புறம் ரத்த தானம் கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், அடுத்து நம்ம கூட காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஓகே வணக்கம். ஓகே டாக்டர், காலர் போயிட்டாங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து என்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனா அதுக்கு முன்னாடி எஸ் காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க.
0: வணக்கம்மா. வணக்கம்.
2: ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
0: குட் ஆஃப்டர்நூன்
2: சந்தி. டாக்டர் உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்யூ சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்ஸ் இப்படி இந்த மாதிரி ஃப்ரீயா பேசவே முடியாது, பார்த்துருக்கீங்களா?
0: அப்படியா?
2: எல்லாம் கேட்கவே முடியாது.
0: தேங்க்யூ.
2: அவங்க பார்ப்பாங்க, முக்கியமான என்ன நமக்கு என்ன ப்ராப்ளம் அதோ சொல்லுவோம், மெடிசன் வாங்குவோம், போவோம்.
0: தேங்க்யூ.
2: இங்க வந்து எல்லாமே நம்ம டீடைல்ஸா கேக்குறதுனால
1: கேளுங்க கேளுங்க.
0: உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கா சுகந்திமா?
2: ஆமா, அதாவது நம்ம வந்து பிளட் நம்ம உடம்புல நிறைய நியூட்ரிஷன் மூலமா பிளட் ஊறுதுல மேடம்.
0: ஆமாங்க.
2: அந்த பிளட் இப்ப நம்ம டொனேட் பண்ணல, ஒரு ஆக்சிடென்ட் ஆகல, ஒண்ணுமே ஆகல, ஆபரேஷன் இல்ல, ஆனா நமக்கு அந்த பிளட் உடம்புல அப்படி இருக்கிறதுனால எப்படி பிளட் அதனால சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குமா?
0: இல்ல இல்ல,
2: பிளட் வருமா?
0: அப்படி இல்ல. ஒரு மனுஷன், ஒரு லேடியா, ஒரு ஃபீமேலோ, ஒரு மேலோ, ரெண்டு யாரு இருந்தாலும் சரி, அவங்களோட எடை பிரகாரம் அவங்களுக்கு வந்து 4.5 to 5.5 liters ஆஃப் பாடியோட ரத்தத்தோட அளவு இருக்குங்க. அந்த ஃப்ளூயிட்ல லெவல் இருக்கும் ரத்தத்தோட அளவு. அதுலதான் நமக்கு தெரியும் உங்களுக்கு பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, பிளாஸ்மால ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா பிளேட்லெட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உராய்வு தன்மை வைக்கிற அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதே போல ஆர்பிசிஸ்ல பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இருக்கு. இதெல்லாம் கலந்து ரத்தம். இந்த ரத்தம் வந்து அந்த இருக்கிற ஆர்பிசிஸ்ல அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாடி அது ப்ரொடக்ஷன் ஆயிட்டே இருக்கும். அது பாடியில ப்ரொடக்ஷன் ஆயிட்டே இருக்கும், பழைய சர்க்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பயமே கிடையாது. நம்ம பிளட் கொடுக்காதனால எதை பாதிப்பு இருக்கா நீங்க பயப்பட வேண்டாம். பட் எத்தனையோ உயிர்களை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்க கொடுக்கப்படுகின்ற ரத்தம் வந்து 48 hours சுத்தம், 72 hoursல அந்த அளவு பாடியில செக்ரெட் ஆயிடும், திருப்பி வந்துடும். 3 மாதத்துல வந்து அந்த ஆர்பிசி தான் ப்ராப்பரா ப்ரொடியூஸ் ஆயிடும். அதனால பயப்படவே வேண்டாம். அதனாலதான் அந்த 3 மாதம் இடைவெளி வைக்கிறது. சோ அவங்களும் அனிமிக் ஆயிடக்கூடாது இல்லையா. ஒரு வாட்டி கொடுக்குற ரத்தத்தினால 0.75 grams ஆஃப் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க கொடுக்குற யாருக்குன்னா ஒரு பேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கேன்சர் பேஷன்ஸ் இருக்காங்க. குழந்தைங்க ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள் தேவைப்படலாம், வயசான அம்மாக்கள் தேவைப்படலாம், டெலிவரி பேஷன்ஸ் தேவைப்படலாம், ரோட் டிராபிக் கேசஸ் தேவைப்படலாம். இந்த மாதிரி ரத்தம் இப்படி கொடுக்கறதுனால தாங்க அவங்களாம் நம்ம சேவ் பண்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டோனரும் காட் தான், நிஜமா. நீங்களும் சேர்த்து
1: தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, லாஸ்ட் காலர்.
0: வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் தமிழ்.
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம்.
0: ஹலோ ஹேமலதா, சொல்லுங்க.
3: நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லம் நல்லம் நல்லம். என்ன க்வெஸ்சன் இருக்கு உங்களுக்கு?
3: சொல்லிட்டு இருக்கீங்க.
0: தேங்க்யூ.

0: காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பிளட் டொனேட் பண்ணுவாங்க,
1: ஃப்ரெண்டுங்க
0: எல்லாம் கூப்பிடுவாங்க பண்ணுவாங்க. ஆனா இப்ப வந்து ஃபேமிலி ஆயிட்டதுனால அதுக்கு வாய்ப்பு இல்ல, குடுக்கிறதுக்கு இல்ல. அந்த மாதிரி அடிக்கடி குடுக்கலாமா குடுக்காம இருக்கலாமா?
1: இல்ல, குடுக்கறதுனால ஒரு நன்மைகள் சொல்றேன். இந்த உங்க க்வெஸ்சன் வச்சு நான் சொல்றேன், குடுக்கறது ஆல்வேஸ் பெட்டர் அம்மா. இப்ப ரெகுலர் பிளட் குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹேமா, அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு ரத்தம் சர்க்குலேட் ஆயிருக்கே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பிளட் கிளாட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது, அதனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு 85% கிடையாது. ரெகுலர் பிளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அதே போல இது என்னது உடம்பு சோர்வு வர்றது, ரொம்ப டயர்ட் ஆகுறது, இதெல்லாமே இல்லாம ஃபிட்டா இருப்பீங்க. பிகாஸ் உடம்பு நல்லா எந்த விதமான அன்ஹெல்தியா நீங்க வச்சுக்க மாட்டீங்க. மூணாவது வந்து கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு 80% வரதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்றாங்க, ரெகுலர் டோனரா இருந்தானா. அப்புறம் இந்த மரதி இந்த மாதிரி வயதானவங்களுக்கு எல்லாம் வருது இல்லைங்களா, ஒரு 50 வயசுக்கு மேல, அதெல்லாமே வந்து ரெகுலர் பிளட் டொனேஷன் கொடுக்குறவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு ஆய்வு, நான் சொல்லல ஆய்வுக்கு வருது. தவிர நாலு உயிரை ஒரே டைம்ல ஒரு வாட்டி கொடுக்கறதுனால நீங்க நாலு உயிரை காப்பாத்துங்க. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஸ்டார்ட் டொனேட்டிங் பிளட் ஹேமா. சொல்லிடுங்க, அவர்கிட்ட சொல்லிடுங்க, டாக்டர் தமிழ் சொன்னாங்க கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஓகேயா?
2: தேங்க்யூ.
1: ஓ தட்ஸ் கிரேட், ஆல் தி பெஸ்ட்.
0: பை பை.
2: தேங்க் யூ சார்.
1: ஒரு பெரிய தமிழ்நாடு லெவலில் ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வச்சாங்க தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் மூலமாக. அப்போ வந்து நிறைய 83 பிளட் பேங்க்ஸ் கலந்துக்கிச்சு, நானும் கலந்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கினேன், உயிர் துளிங்கிற ஷார்ட் ஃபிலிம். அன்னைக்கு மட்டுமே 9 அவார்டு இந்த சினிமாவில் வர மாதிரி ஸ்டேஜில் மாறி மாறி வேறு வேறு அவார்ட்ஸ் வாங்கினேன். அபவுட் உயிர் துளிங்கிறது ரத்தத்தை பற்றியான சம்பந்தம் தான். ஒரு அதாவது உடலால் என்ன சொல்கிறதுனா பாதிக்கப்படாமல், மனதால் பாதிக்கப்படாமல் இருக்கிற ஒருத்தர் பிளட் கொடுக்குறாரு, நாம் ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கான்செப்ட். அது சின்ன கான்செப்ட், அதை வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு. இந்த பேர் கொடுத்தது எனக்கு யாருன்னா, நான் சூஸ் பண்ணேன் அதை வந்து நல்லா இருக்குன்னு சொன்னது வந்து நான் முத்துக்குமரன் சொல்லிட்டு அவர் பழைய அவர் எதேச்சும் நான் மீட் பண்ணும்போது கேட்டேன், சார் இது நல்லா இருக்க ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் நிஜமாலுமே அவர் வாய் முகூர்த்தம் எனக்கு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தது.
2: சூப்பர், தேங்க்யூ டாக்டர். நிறைய விஷயம் பேசணும், இப்போ ராபிட் ஃபயர் ரவுண்ட் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன், பட்டு பட்டு விளையாட போறோம். ரொம்ப பெருசாலாம் இல்லை, லைனாக நீங்கள் சொல்லிட்டே போங்க. ரத்தானம் கொடுத்ததும் பிரியாணி சாப்பிடலாமா?
1: ரத்தானம் கொடுத்து ஒரு 1/2 to 1 hour கழிச்சு சாப்பிடலாம்.
2: அப்படியா? உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரத்ததான அனுபவம்?
1: எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட்டுக்காக, ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக பிளட் கொடுத்தாங்க ஒரு காலேஜ், நியூ காலேஜ்லேருந்து. அந்த பேஷண்ட் என்னை வந்து தெய்வமாக நினச்சிது, நான் இல்லைங்க அது வாலண்டியர் பிளட் டோனர் தாங்க.
2: ஓகே. டாட்டு போட்ட உடனே ரத்தம் கொடுக்கலாமா?
1: டாட்டு போட்டதுக்கப்புறம் 6 months வரைக்கும் பிளட் கொடுக்கக்கூடாதுங்க.
2: ஓகே. வெறும் வயிற்றில் ரத்த தானம் செய்யலாமா?
1: கட்டாயமா கூடாது. சில பேர் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லுவாங்க, சில பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க, அது பாடி அடாப்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி டைம்ல. ஓகே, பட் ரொட்டீனா சாப்பிட்டு தான் பிளட் கொடுக்கணும்.
2: ரத்த தானம் செஞ்சதுக்கு அப்புறம் ஜிம் போகலாமா?
1: அந்த அன்னைக்கு பர்டிகுலரா ஜிம் போக கூடாது. ரொம்ப சூப்பரான க்வெஸ்சன் இது, ஏன்னா அன்னைக்கு வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த நீர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்னைக்கு போக கூடாது, நெக்ஸ்ட் டே போகலாம்.
2: ரத்த தானம் செய்யறதுக்கு முன்னாடி நல்ல தூக்கம் அவசியமா?
1: 7 to 8 hours மஸ்ட்.
2: உலக ரத்த தான தினம் எப்போது டாக்டர் கொண்டாடப்படுது?
1: வேர்ல்ட் பிளட் டோனர்ஸ் டே வந்து வர June 14th எனக்கு பண்ணுறாங்க. அதுக்கான இது வந்துன்னா ரோல் அப் யுவர் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டொனேட்டிங் அண்ட் ஸ்லேவ் 3 lives தான் நம்மளுடைய அண்ட் சீஸ் பியூட்டிஃபுல் ஸ்மைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் June 14th.
2: ரத்த தானம் செய்ய எத்தனை நிமிஷம் அந்த பிளட் நான் போய் கொடுத்தேன்? ஆமாம்,
1: ஒரு ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்து டெக்னீஷியன்ஸ் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு பிளட் கொடுத்து வெளில வரச்சே மினிமம் 20 minutes.
2: டாக்டர் இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப ஜாலியா போச்சு, எனக்கும் ரொம்ப ஜாலியா போச்சு.
1: எனக்கும் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லைங்க, ராபிட் ஃபயர் ரவுண்ட்ல நான் கேட்டதும் இல்லை.
2: உங்க கூட வந்து கம்ஃபர்டபுளா எனக்கும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணோம், நிறைய கேள்விகள் புது புதுசா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டாக்டர்?
1: எனக்கு டைம் பார்த்துல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிருக்கலாமோன்னு இருக்கு, ஏன்னா அவ்வளவு தூரம் நல்லா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த காலர்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
2: எஸ் டாக்டர், இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நான் இன்டர்வியூ எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமை. எஸ் கண்டிப்பா ஒன்று நாள் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியோட கடைசி நிறைவு பாடலாக வந்து டாக்டருக்கு பிடித்தமான பாடல், எனக்கு பிடித்தமான பாடல், 100வது நாள் திரைப்படத்திலிருந்து SVB மற்றும் ஜானகியோட குரல்ல புலமை பெத்தன் வரிகள்ல இளையராஜா இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நந்திரங்கள் எல்லாமே சமதுலே.

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளின் சேர்க்கைகள் விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் மூலமாக 17-6-2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17-7-2027 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்போடு சேர்க்கை தகுதிகள் தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvasc.in மற்றும் என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கவிருப்பது சந்தேஷ் டு சோல்ஜர் டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷவாணி பண்பலை சென்னை வானொலி நிலையம். நேரம் மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இயக்குநர் எம்ஏஎம் பாரதி ராஜாவின் உடலுக்கு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டிஜிட்டல்

தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஃபூகட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன் வரை 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்லர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ் ரெயின்போ பண்பலை 101.4 இணைஞ்சிருக்கீங்க. நேரம் சரி 5:03 ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில ஏன் கூட சேர்ந்து கல கலன்னு வந்துரு 1 மணி நேரம் போக போகுது. காத்துட்டு இருக்கீங்களா? எஸ் இன்னைக்கு ஒரு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில எதை பத்தி நம்ம வந்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹா, இந்த ஒரு காரியமா நான் கூட நினைச்சிருக்கேன், ஆனா என்னைக்கு நடக்கும்னு தெரியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு நான் இதை சொன்னோன்னு வரும். என்ன அப்படி ஒரு ஃபீலிங்னா, நீண்ட நாட்களா சே இவங்களை வந்து பார்த்தா எப்படி இருக்கும்ல, ரொம்ப நாள் ஆச்சு அவங்களெல்லாம் பார்த்து. அந்த காலத்துல அவங்க கூட எவ்வளவு நினைவுகள் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி, நிறைய நினைவுகள் இருக்கக்கூடிய நீண்ட காலத்து நண்பர்களோ இல்ல நம்மளுடைய தோழியோ இல்ல நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கும் போது நம்மளுக்கு வகுப்பு எடுத்த ஆசிரியரையோ திடீர்னு ஒரு நாள் சந்திக்க நேர்ந்தால், அந்த நேரத்துல அவங்கள பார்த்த உடனே நீங்க கேக்குற முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்குரிய கேள்வியே. சோ நீங்க உங்களோட லைஃப்ல ரொம்ப நிறைய மெமரிஸ் ஷேர் பண்ண நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய தோழிகள் இருப்பாங்க, நிறைய மக்கள் மனிதர்கள் இருப்பாங்க. அவங்கள ஒரு நாள் திடீர்னு பார்க்க நேர்ந்தா நீங்க முதலாவதா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்குரிய டாபிக். சோ நேர்களை நீங்க என்னோட சேர்ந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6003-8 அல்லது 295-2055-54. எனக்குலாம் சில நேரம் அந்த மாதிரி யாரையாவது பார்த்தோன்னா, ஐயோ விட்டுட்டு போகாதடி பேசிட்டே இருங்க அப்படின்னு. சில நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய தோழியை கூட வந்து சந்திக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுதான்.

இல்லை, என்னை விட்டு எங்கும் போகாதே, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ பேசி முடிச்ச உடனே. சோ அந்த பாடல்ல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு கண்ணும் கண்ணும் கொள்ளையடத்தால் திரைப்படத்துல இருந்து ரஞ்சித்துடைய குரல்ல விக்னேஷ்வனோட வரிகள்ல கேட்டீங்க. இது ரெயின்போ பண்பலை 1.4 எல்லாமே சமதுல.

0: 101.4 இனி எல்லாமே தூள்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.

0: govin வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ
3: காலத்து

0: சூப்பரான ஒரு பாடலை கேட்டு முடித்த நேரமா இந்த மணி 12 நிமிடம். அடுத்ததான் வந்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். காலேஜ் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுடைய பதிலை கேட்கறதுக்கு நானும் அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் காலர் யார் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் ஜோனல், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நானு.
1: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மட்டம் கிராமம் மாஜு கந்த கந்தசாமி.
0: சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர். சோ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா?
1: அதான் எங்க ஃப்ரெண்ட் ஒன்னா பழைய காலத்து ஃப்ரெண்ட், சின்ன வயசு ஃப்ரெண்ட் வந்தாலும் ஊர்ல இருந்து வருவான். வந்த ஒண்ணு அன்பை பரிமாறி காரம் தழுவி கட்டி புடிச்சுக்குவோம்.
0: பேச்செல்லாம் இல்ல, நேரா வந்துட்டு கட்டிப்புடி வைத்தியம் தானே?
1: கட்டிப்புடி வைத்தியம் தான். அடுத்தது வந்து அந்த காலத்துல கணத்துல குச்சி குளிப்போம், விளையாடுவோம்.
0: உங்களுடைய பழைய நினைவுகளை வந்து பகிர்ந்து கொள்வீங்க?
1: பகிர்ந்துவோம். இப்படி இருந்தா நம்ம எப்படி நம்ம சாணி எப்படி நம்ம சாப்போம் எப்படி கேட்கணும்னு கேப்பேன்.
0: சூப்பர்
1: கேப்போம்.
0: ஓகே சார், நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், நீங்க உங்களுடைய பழைய காலத்து நண்பனை வந்து சந்திச்சீங்கன்னா என்ன முதல் கேள்வி கேப்பீங்க?
2: என்ன
0: அடையாளம் தெரியுதான்னு
2: கேப்பீங்களா?
0: சொல்லுங்க உங்களுடைய பழைய காலத்து.
3: பழைய காலத்துல 30 வருஷம் என்ன ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு.
0: ஓகே,
3: பழகிட்டே இருப்போம், நல்ல பழகுவோம், பேசுவோம், நல்லா போயிருந்தோம், டியூஷன் போவோம், நல்லா ஒன்னா போவோம்,
4: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் சென்னை ரெயின்போ எஃப்எம்மையும் ரெயின்போ மேடையும் அன்பு அறிவிப்பாளர் வணங்குறது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
0: சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கோம் சார், சொல்லுங்க.
4: ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்ச நண்பரை பார்த்தா நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா விசாரிப்போம்.
0: ஓகே, நல்லா இருக்கீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கனால எப்படி இருக்க? ஓகே, சூப்பர் சார்,
4: சூப்பர். ஓகே ஓகே.
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம் ரெயின்போ எஃப்எம், சொல்லுங்க சார்.
5: கும்பகோணம் துவங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜிஆர் சரவணன்.
0: சரவணன் சார், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: சூப்பரா இருக்கும் சார், சொல்லுங்க. உங்களுடைய பழைய காலத்து நண்பர்களை

0: இல்ல தோழியோ சந்திச்சா, இல்ல உங்களுடைய உங்களுக்கு வகுப்பெடுத்த ஆசிரியரையோ சந்திக்க நேர்ந்தா, அந்த நேரத்துல முதல் கேள்வி என்னவா இருக்கும்?
1: முதல் கேள்வி என்ன ஞாபகம் இருக்கா சார் ஐயா? ஞாபகம் இருக்கா ஐயான்னு கேப்பேன்.
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். கண்டிப்பா, ஏன்னா நீண்ட கிளம்பும் போது கண்டிப்பா ரொம்ப நாள் ஆயிருக்கும்.
1: எனக்கு ஞாபகம் இல்லையா அவர் சொன்னாரு.
0: ஓ, கேட்டீங்களா?
1: கேட்டவங்க ஞாபகம் இல்லையேன்னு சொன்னாரு. கோயில்ல என் கிட்ட கல்யாணம் ஆன புதுசுல அவங்கள்ட்ட கேட்டேன், உங்க பையன், அவன் பையன் பேரை சொன்னேன், ராம் பிரகாஷ்னு.
0: ஓகே,
1: நல்லா இருக்கானா உங்க பையன்னு கேட்டேன். எங்க அப்பான்னு தூக்கி வாரி போட்டுச்சு அவருக்கு.
0: சூப்பர் சார், சூப்பர். நன்றி சார், நன்றி. உங்களுடைய நீண்ட காலத்து நண்பர் யாராவது ஒருத்தங்களையோ இல்ல தோழியையோ வந்து சந்திக்க நேர்ந்தால், அந்த நேரத்துல இல்ல உங்களுடைய பழைய டீச்சர், உங்களுக்கு வகுப்பெடுத்த ஆசிரியரை சந்திக்க நேர்ந்தாலோ, யாரோ ஒருத்தர் ரொம்ப காலத்து கழிச்சு திடீர்னு சந்திக்கிறீங்க, உங்களுடைய பழைய நினைவுகள், நீங்க அவங்க கூட வந்து பேசினது ரொம்ப நெருக்கமா இருந்த அந்த நினைவுகள்லாம் மீண்டுமா உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த தருணத்துல அவங்கள வந்து சந்திக்கிறீங்க, திடீர்னு சந்திக்கிறீங்க, அந்த நேரத்துல நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? முதல் கேள்வியா அப்படிங்கறது தான் இன்னைக்குரிய கேள்வி. சோ நீங்க என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-60-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கலாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா, சொல்லுங்க.
2: நல்ல கழிப்பு திடீங்க, உங்க வாழ்த்துகள்.
0: நன்றிமா, நன்றி. சூப்பர்மா, சூப்பர். நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேடம், ஆவடியில இருந்து பாஸ்கரன்.
0: பாஸ்கரன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சிலம்பம் கத்து கொடுத்தாரு.
0: ஓகே.
3: அவரு அடிக்கடி ஊருக்கு போனா அவரு பாக்குறது. அவர் ஊர்ல என்ன பண்ணுவார்னா, ஒரு மூணு ரோடு போற இடத்துல நின்னுக்கிட்டு கையில கொம்பு வச்சுக்கிட்டு தொலைச்சிருவேன் தொலைச்சிருவேன் பாரு. இந்த வருஷம் போய் பார்க்கும் போது என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். கொம்பு தொலைஞ்சு போச்சு,
0: தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சொல்லுங்கம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
0: இருக்கம்மா, சூப்பரா இருக்கும். சொல்லுங்க.
4: நாங்களா 80ல படிச்சு முடிச்சது. அதனால நாங்க அப்ப வந்து ஊர் பழக்கம்லாம் பிள்ளை பிள்ளைன்னு சொல்லுவோம்.
0: என்னன்னு சொல்லுவீங்க?
4: நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் இந்திரான்ட்டு. நாங்க போனே இங்கேயே உட்காந்துருக்கேன், அவன் இருந்து தாம்பரம், இங்கேயே உட்காந்துட்டு ஒரு
0: பழைய கதைகள் எல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. பழைய ஞாபகங்கள் வந்து
4: கைய பிடிச்சிட்டு அப்படியே உடவே இல்ல.
0: சூப்பர், சூப்பர்மா, சூப்பர். நன்றிமா, நன்றி,
4: நன்றி.
0: ஒவ்வொருத்தருடைய பதில்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரம் 5:20 ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில.
5: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான்?

0: இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: நெருக்கமான உறவுகள்ல யாரோ ஒருத்தங்க சந்திக்க நேரும் போது முதல் கேள்வி உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட பதில்கள் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நேயர்களே. அதாவது ஆக்சுவலா வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி என்னை பார்த்தாங்க. பார்த்த உடனே வந்து அவங்க என்னை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியல, நான் அவங்கள கவனிக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா என்னைய ஒரு வீடியோ எடுத்து எனக்கே என்னுடைய நம்பருக்கே வந்து ஒரு வீடியோ அந்த வீடியோவை என்னுடைய வீடியோவை அனுப்பியிருந்தாங்க. திடீர்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது என்னடா இது, நம்ம நிக்கிற இடத்துல இப்போ இங்கே நிக்கிற இடத்துல யாரோ நம்மளுக்கே வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, யாரடா அதுன்னு ஒரே கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஒரு தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து வேற வருது, யாரா இருக்கும், எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் போது டேய் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால இருந்து என்னுடைய தோழியை வந்து சந்திக்க நேர்ந்தது. இந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்கள்ல எந்த மாதிரியான அனுபவம் ரொம்ப ரொம்பவே மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது, முதல் கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படிங்கறது என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ எஃப்எம் சொல்லுங்க சார். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேம்.
2: வணக்கம்மா, சொல்லுங்க யார் இங்க இருந்து?
3: பிரேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க மேம்?
2: சூப்பரா இருக்கும் பிரேமலதாமா, எப்படி இருக்கீங்க நீங்க?
3: அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி பாக்க போனேன். அந்த பொண்ணு வந்து அவ பேரு சுமதி, வசந்தின்னு வந்து என் தங்கையோட ஃப்ரெண்டு கூட படிச்சவ, என்னோட ஃப்ரெண்டு டேயர் ஃப்ரெண்டு. இப்ப ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் என்னோட படிச்சவ. அவங்க என்னதே, எப்படி இருக்கத, நல்லா இருக்கியத, எப்பதான் வந்த, ரொம்ப நாள் ஆச்சுத உன்னை பார்த்து. அந்த டே போட்டு நாங்க பேசுவோம், வாத போலாந்த வாத லாலான்னு சொல்லாம நடக்க
2: முடியல. நண்பர்களோட தொடர்பு இருக்கிறது அவங்களுடைய கடினமான நேரத்துல கூட இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம்.
3: அது ரொம்ப ஆறுதலா இருந்தது அவங்களுக்கு. நான் போய் பார்த்து அவ ஃப்ரெண்டை விட அவங்க அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப ஆறுதலா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய ஞாபகத்துல தட்டி எழுப்பி பரல இருந்ததெல்லாம், மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் வெளியில வர
2: ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர்ல ஜெயராம் பேசுறேன்.
2: ஓகே, சொல்லுங்க சார்.
4: அதாவது இப்ப எங்க வீடு இப்ப இருக்கிற இடத்துல ஒரு பழையத்துல எங்க ஒரு 50 வருஷமான ஒருத்தர் இருந்தாங்க.
2: ஓகே,
4: அவங்க வந்து இந்த இடத்துல நிலத்தெல்லாம் வித்துட்டு அவங்க பக்கம் எங்க திருப்பத்தூர் பக்கம் கொட்டி கிராமத்துக்கு போயிட்டாங்க அவங்க.
2: ஓகே,
4: அவங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த எனக்கு அக்கா மகன்ற ஒரு பையன் வந்து சின்ன பழையா இருந்தான். அவன் குழந்தையா இருந்துட்டு அது போனதுல அந்த பக்கம் நான் போகல, அவனு பக்கம் வரல, தெரியவே தெரியல, ரொம்ப நாள் இடையில கேப்.
2: ஓகே,
4: அப்புறம் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு அங்க திருப்பத்தூர் பக்கம் ஒரு நிகழ்ச்சி அவன் வந்து கலந்துருந்துக்கான். வந்தாலு அவனை பார்த்தா வந்து யாருன்னு எனக்கு தெரியல, அவன் எங்க சொந்தக்காரன் எனக்கு தெரியல, யாரும் தெரிஞ்சவன்
2: அடையாளம் தெரியல,
4: அடையாளம் ரொம்ப கேப் தான் அடையாளம் தெரியல. அப்புறம் வந்து பக்கத்துல அவங்க அண்ணன் சொல்றான், அதே அவர் நம்ம நிக்கல அவர் மாமனான்னு சொல்லி அவன் சொல்றான். அவங்க அண்ணன் ஆனா அவன் என்ன கண்டுபிடிக்கல, அனுப்பும் அவன் தெரியல, அவன் ரொம்ப கேப் கொடுத்தனால.

0: அப்பாரு போயிட்டு அவன் எங்கிட்ட பிளாஸ்டிக் வாசனமாட்டோம், நான் அவங்ககிட்ட பிளாஸ்டிக் வாசன மாட்டேன், புதுசா பாசுற மாதிரி. அப்புறம் வந்து பாண்டி நிலாக்கிறார், நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், மாமா ரொம்ப நாள் ஆச்சு தெரியல மாமா உனக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்றான். அப்பா சொல்றான் அப்படி ஒரு நில நிகழ்வு நடந்துச்சு.
1: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர், நன்றி சார், நன்றி
0: நன்றி நன்றி.
1: பதில்களை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு இருக்கோம். சோ உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு தருணத்துல யாரையாவது வந்து சந்திக்க நேரும் போது நீங்க எந்த மாதிரியான கேள்விகளை கேட்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கிறத கேட்டு நானும் ரசிச்சுட்டு இருக்கேன். நீங்க தொடர்ந்து எங்க கூட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 அல்லது 299-5-2-0-5-5-4. சோ ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அவங்க ஒரு குட்டி சுட்டி பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிமா அப்படிங்கிற சூப்பரான பாடல். சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடல் விவேக்கோட வரிகள்ல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எங்கெல்லாமே சமதோலு.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: எஸ் மக்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கீங்க. நேரம் இப்போ 5:31 நிமிடம் ஆயாச்சு. அடையாளமே தெரியல உங்களை அந்த நிலைமையில. திடீர்னு முதல் நாள் பார்க்கும் போது அந்த முதல் கேள்வி உங்களோடது என்னவா இருக்கும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நான் கேட்டுட்டு இருக்கேன். பதில தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
2: ரொம்ப சந்தோஷம் எனக்கும் சந்திரசேகர் சார். சொல்லுங்க
4: மேம், நீங்க யாரையாவது மீட் பண்ணீங்களா? நான் மீட் பண்ண போறீங்களா? இந்த கேள்வியை கொண்டு வந்திருக்கீங்களே.
2: இல்ல, அதாவது சில நாட்களா அடிக்கடி நிறைய பழைய நண்பிகள் என்னுடைய தோழிகளை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சோ அதனால வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள வந்தது. என்னுடைய ஸ்கூலிங்ல நான் பார்த்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து திடீர்னு எனக்கு வந்து மீட் பண்றதுக்கு அடுத்தடுத்து 2-3 நாட்கள் வந்து மீட் பண்ண. சோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏய், அடையாளமே தெரியல ஆனா குரலை வச்சு கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரியான நிகழ்வுகள்னால இந்த கேள்வி.
4: ஆமா ஆமா, நிறைய இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நான் கேக்குறது எப்படி இருக்கிற அப்படின்னு, அடுத்து அவங்க என்ன பண்றாங்க, என்ன ஜாப்ல இருக்கிறாங்க, அவங்களுடைய கரண்ட் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ எப்படி இருக்க அப்படின்ட்டு ஃபார்மலா கேட்டுட்டு என்ன பண்ற, எங்க இருக்க, என்ன ஏதுன்னு. அதுக்கு அடுத்த இன்னொரு கேள்வி வரும். நமக்கு இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணாம இருப்போம் இல்லையா, சில பேருடைய காண்டாக்ட்
2: வேணும்,
4: அவங்களோட காண்டாக்ட் இருக்கா, நீ அவங்க கூட டச் இருக்கியா, அதாவது நம்ம பேட்ச்ல இருந்து நம்ம படிக்கக்கூடிய இதுல இருந்து யார் கூட டச்ல இருக்க சொல்லு, அவங்கள பத்தி கேட்பேன்.
2: சூப்பர் சூப்பர்,
4: அதேதான் நடந்திருக்கு. ஆமா, அதே மாதிரி நீங்க டீச்சர் பாத்துருக்கீங்கல்ல, டீச்சர் பார்த்த உடனே என்ன கேப்ப அப்படின்னு சார் என்ன ஞாபகம் இருக்கா
2: கேட்பேன்.
4: அவங்க சொல்லுவாங்க, யூஸ்வலாகவே என் குரல்ல ரேடியோஸ் எல்லாம் அதிகமா கேட்பாங்க, உன்னால மறக்கவே முடியாது, சந்திரசேகர் நீ தான் எப்பவுமே ரேடியோல பேசுவேன், கேக்குறேன் பாத்துல சந்தோஷம் அப்படிம்பாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கார்த்திகேயன் சார் அவர் பேரு. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண உடனே இன்னும் மாடா ரேடியோல பேசிட்டு இருக்க, சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரேடியோல பேசுவேன், இன்னும் மாடா பேசிட்டு இருக்க அப்படிம்பாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது.
2: சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான், நம்மளும் வந்து கேக்குற முதல் கேள்வி வந்து நலமா இருக்கீங்களா, ஆனா அந்த எப்படி இருக்கு அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா எப்படிடா இருக்க அப்படிங்கிற ஒரு
4: ஒரு மாடுலேஷன், ஒரு ஆச்சரியத்தோட கேப்போம்
2: என்னடா பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு நாள். ஏன்னா ரொம்ப நீண்ட காலமா நம்ம பார்க்காத அந்த ஒரு நேரத்துல வந்து என்ன நடந்துட்டு இருக்கோம் அவங்களோட லைஃப்ல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒரு கியூரியோசிட்டி இருக்கும்.
4: இந்த வாரம் சொல்லுவோம் எவ்வளவு நாள் வச்சுட்டு அவனை பார்த்து.
2: கரெக்ட். இன்னொன்னு, நம்மளுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸ், நானும் இதை பண்ணேன், ஏய் டச்ல இருக்கியா, எனக்கும் காண்டாக்ட் கூட, நம்ம எல்லாம் ஒரு நாள் மீட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை.
5: சாமல்பட்டி கோபால்மா.
2: சொல்லுங்க சார்.
5: நான் 79 காலேஜ் படிச்சேன் கிருஷ்ணகிரில. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து 40-45 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஃப்ரெண்ட் வந்தாரு, இப்ப ஒரு வாரத்துக்கு முன்ன, டேய் கோபால் எப்படி இருக்கறன்னு எனக்கு அடையாளமே தெரியல, யாருன்னு தெரியல.

0: தெரியலப்பா. அப்புறம் சொன்னா டே நீ நானும் ஒரே டெஸ்க்ல உட்காந்துதான், ஞாபகம் இல்லையா நீ 10 69 நான் 10 70 அப்பெல்லாம் நம்பர்
1: தான் ரோல் நம்பர்
0: 10 69 10 70 ஞாபகம் இல்லையா அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அண்ணா கேள்வி வேண்டாம், நம்ம கூட டச் இப்ப யாரு இருக்கிறாங்க, ரெண்டாவது உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை கல்யாணம் பண்ணிட்டியா, அது பேரம் பேத்தி எடுத்துட்டியா, இதுதான் நான் கேட்டேன். அவரை அவரெல்லாம் ஆச்சரியப்பட்டு அப்புறம் யார் யாரு கூட டச்ல இருக்கிறனா அப்புறம் அவருடைய நம்பர் எல்லாம் கொடுத்தா அந்த குரூப்ல உடனே ஆட் பண்ணி அவங்க கூட உடனே ரொம்ப நாள் 40 வருஷமா சந்திக்காதவங்க வந்து குரூப்ல ஆட் பண்ணி விட்டாரு. ஆட் பண்ணி அவர் யார் யாருக்கு இருக்கிறார், நான் யார் யாருக்கு இருக்கிறேன்னா அந்த ஆட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசுறது பண்றது அந்த மாதிரி ஆயிடுச்சுமா. அதே மாதிரி அவருடைய வாத்தியர் வந்து எனக்கு வந்து பழனின்னு வாத்தியர் ஊத்தங்கிற அவர் ரொம்ப நாள் கழிச்சு பாத்தன்னா கூட கண்டிப்பா அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோமா. எனக்கு குருநாதர் முறையில் அவர்கிட்ட அவரு வரதராஜன் வாத்தியர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒரே இடத்துல வருவாங்க சேருவாங்க. அப்ப பாத்தோம்னா கூப்பிடுவாங்க டே கோபால் அப்படின்னு வாத்தியர், அவங்க அவங்க அந்த மாதிரி வாத்தியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் எனக்கு உண்டுமா. அதாவது என்னோட வயசுல பெரியவங்க கிட்ட நான் கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்குவேன்.

0: வாங்குவோமா. இல்ல குருநாதர் புறையில அவருக்கு அவரு வரதராஜன் வாத்தியாருங்களா இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒரே இடத்துல வருவாங்க சேருவாங்க. அப்ப பாத்தோம்னா அந்த கூப்பிடுவாங்க, டே கோபால் அப்படின்னு வாத்தியார், அவங்க அவங்க அந்த மாதிரி வாத்தியாருங்க எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் உண்டு. அதாவது என்னோட வயசுல பெரியவங்க கிட்ட நான் கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்குவேன்.
1: என்னோட பசங்க
0: இப்ப எனக்கு 69 வயசுமா, ஆனா நான் இந்த வயசு கூட இன்னும் பெரியவங்க கால விழுந்து வயசானவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா. வாழ்த்துக்கள், நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றிமா,
1: நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். யார் எங்கிறது?
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரிமா, எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா, சொல்லுங்க.
3: நான் வந்து என்னோட தோ எங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டு இப்ப ஒரு 2-3 வருஷம் இருக்கும். தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். தம்பி வேற இடத்துல வீடு கட்டி இருக்காரு, சொந்தத்துலயே. அங்க வந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு வடை போட்டுக்கு இருந்துச்சு ஒரு அம்மா. அங்க நின்று வடை போட்டு வாங்கிட்டு இருக்கும் போது பைக்ல ஒரு பையன் வந்துச்சு, வந்து நின்று எனக்கும் வடை தாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது என்னை எதேச்சியா பாத்துட்டு நீ ஏ நீ ராஜேஸ்வரி தானே அப்படின்னு கேட்டாங்க. தெரியலையா மூணாம் வகுப்பு படிச்சோம்ல, ஒன்னாவதுல இருந்து மூணாம் வகுப்பு, ரமேஷ் தானா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அவரே ஆனந்தம். ஏதா அந்த பையன் வந்து எங்க பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தாப்பதான் வீடு, அவங்க வீடு, அவங்க கொள்ளையிலதான் நவாப்பழ மரமும் இருக்கும். அவன் எப்படி இருப்பான்னா, மூணாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு டவுசர் போட்டிருப்பான், மூக்கு மாதிரி ஒரு 2 மூக்கு அப்படி டவுசர் புடிச்சுக்கிட்டே அந்த மூக்கு மூக்கு இருப்பான்.
1: இப்ப வந்து வளர்ந்து பெரிய ஆளா வந்து நிக்கும் போது அடையாளமே தெரிஞ்சிருக்காது.
3: அப்ப நான் முதல் கேட்ட கேள்வி, என்ன பண்ற, வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டேன்.
1: சூப்பர்.
3: அப்ப அவன் சொன்னா, நல்லா இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு, ஆடிட்டரா இருக்கேன் இப்போ. ஏன்னா இடையில நான் அவங்க அம்மா மட்டும் தான் சந்திக்க முடிஞ்சிச்சு. இடையில திருமணம் முடிச்ச பிறகுலாம் போகும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா, 45 வருஷம் ஆனா சந்திக்கல. 45 வருஷம் கிட்ட அவளை
1: சந்திச்சேனா.
3: அப்போ அவன் சொன்னா, நான் வெளியில வெளியூர் எல்லாம் போய் படிச்சு எடுத்து ஆடிட்டரா இருக்கேன், போவா வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கு, என்ன நீ வயசான மாதிரி போயிட்ட அப்படின்னா. எப்பா நாங்க பொம்பளைய, 1000 வேலையே இருக்கும், 1000 பேரன் பேட்டி எல்லாம் எடுத்து வயசாயிருச்சு, நீங்க என்னப்பா ஆம்பளைய நல்லா கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு இடவட்ட மாதிரி இருக்கீங்க அப்படின்னு.
1: மனதளவுல எல்லாருமே வந்து இளமையோட தான் இருக்கோமா?
3: ஆமா, நான் மனசுல எப்பவுமே
1: அவ்வளவுதான், அது போதும்.
3: நினைவுகளோடு
1: வந்து சந்தோஷமாக இருப்போம். நன்றிமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
4: ஹலோ, ஆனந்த் மேடம் சைதாப்பேட்டில இருந்து முதல்ல உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் மேடம்.
1: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சார், எப்படி இருக்கீங்க?
4: சந்தோஷம் மேடம், நல்லா இருக்கா மேடம்?
1: மலரும் நினைவுகள் வரும் அந்த நேரத்துல கண்டிப்பா.
4: அதெல்லாம் ஒரு லைஃப் மேடம், அது மாதிரி லைஃப் கிடைக்காது மேடம்.
1: கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார், நன்றி.
4: நன்றி மேடம்.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
5: எம் கலிபிட்டி, விவிஎஸ் கண்ணன்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
5: அந்த காலத்துல ஒருத்தர் வீரன் வாத்தியார், ஒருத்தர் நல்ல அதாவது இந்த எறும்பு கூட அந்த அடிச்சு போடுவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன செய்வாரு அவர் செலவுலயே எங்களுக்கு இந்த ஒற்றைகள்ல இது அது வாங்கி எங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு.
1: என்ன கேள்வி கேப்பீங்க சார்?
5: உங்களுடைய அதாவது அவர் எப்பயே அறிய மாட்டாரு, நல்லா அன்பா பேசுவாரு.

0: அப்ப வந்து அப்பயே அந்த காலத்துல இருந்தா இப்ப எப்படி பண்ண எப்படி இருக்கு சாரிங்க
1: ஓகே சூப்பர்
0: அப்படின்ட்டு ஒரு இதை நினைப்பேன், ஒரு அதிசயமா நினைப்பேன் அவரை பார்த்து.
1: ஓகே சார், ஓகே, நன்றி சார், நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கிறோம். முதல்ல நம்மளோட பழகினவங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு என்ன அடையாளம் தெரியுதான்னு கேட்பேன்.
1: அடையாளம் தெரியுதா? கண்டிப்பா, ஏன்னா வந்து நீண்ட காலமா பாக்காததுனால வந்து ரொம்ப மாறி இருப்பாங்க. கண்டிப்பா அந்த கேள்வி கரெக்ட்.
2: அதுக்கப்புறமா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? என்னமோ நான் கண்டுபிடிச்சது கரெக்ட் ஆகும், பேரு இதுதானே
1: அப்படின்னு.
2: அது மாதிரி இப்பயும் ஊருக்கு போனேன், நான் கிராமம் திருவாரூருக்கு பக்கத்துல போனேன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த அவங்க நல்லா இருக்கிறாங்களா இவங்க நல்லா இருக்கிறாங்களா அந்த பேரெல்லாம் சொல்லிக்கிட்டா இந்த பேரெல்லாம் இன்னும் எப்படி நீங்க
1: நினைப்பீங்க?
2: 15 வயசுல 12 வயசுல படிச்சவங்க எல்லாம் கேட்பேன்.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி.
2: ஆமா, அதுல ஒரு சந்தோஷம் தான்.
1: நண்பர்களை
2: பத்தி ஆம்பளை அப்படி ஆனாலும் பொம்பளை அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ பாவம், அதுல ஒரு மனசுக்கு ஒரு இதா இருக்கிறது, ஒரு திருப்தி நிம்மதி.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம் மேடம், எலினா வந்து சண்முகத்திரை பேசுறேன் மேடம்.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன்,
1: சந்தோஷம் சார், சொல்லுங்க.
3: அதாவது நான் வந்து சின்ன வயசுல நம்ம ஸ்கூல் வரைக்கும் படிச்சோம் மேடம்.
1: ஓகே,
3: அத ஒருத்தர் வந்து நீண்ட நாளா வந்து தொடர்பு கொண்டு இருந்தோம், தொடர்பு முடியல. ரெண்டாவது ஊர்ல இருந்து இப்ப நான் சென்னைக்கு வந்துட்டேன், ரொம்ப காலமா இருக்கு, ஒரு 15 ஆண்டு காலமாகி. ஒன்னா வந்து என்ன உறவினர் ரீச்சாக நம்ம வயசுல பாக்க போயிருந்தோம்.
1: ஓகே,
3: அப்ப போயிருக்கும் போது அன்னைக்கு சரியான இப்ப அடிக்கிற மாதிரி வெயில், ஓவர் வெயில், ஒரு வேப்ப மரத்தாண்ட உட்காந்துருந்தேன்
1: நானு.
3: அவரு வந்து பக்கத்துல உட்காந்துருக்காரு, ஏதோ பங்கா கலந்துட்டா உட்காந்து
1: கேட்டாரு.
3: அரசுல உட்கார்ந்து உங்களுக்கு ஆச்சரியங்களை உட்காருங்க அப்படின்னா, அவர் பொருளை பார்த்தா என் கூட படிச்ச பையன் அவரு, அவரு எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரிஞ்சு நான் பொருளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப நேரமா என்ன ஏதுன்னு எல்லா விவரமா கேட்டு விசாரிச்சுக்கிட்டு எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். ராமபுரத்துலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப தர வந்துகிட்டு பேர் என்ன என்ன ஏதுன்னு கேட்டேன் பாருங்க, என் பேர் வெங்கடராமானுங்க அப்படின்னாரு. என்ன நண்பா, நீ இவ்வளவு காலமா இருக்கிற நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஸ்கூல்ல படிச்ச முடியா
1: அப்படின்னா,
3: என்ன மறந்துட்டியா? நான் உன்னை கண்டுபிடிச்சா நீ கண்டுபிடிக்கல, ஆனா ஒரு பொருளை பார்த்து நான்
1: கண்டுபிடிச்சேன். கரெக்ட்,
3: சின்ன வயசுல நம்ம பொருளை கண்டுபிடிக்கிறோம்ல.
1: கரெக்ட் கரெக்ட்,
3: அதனால பொருளை பார்த்து கண்டுபிடிச்சேன். என் பேரு சண்முகரா, உங்க பேரு வெங்கடராமன் தானே, நம்ம ரெண்டு பேரும் காலாம்பட்டி ஸ்கூல்ல படிச்சோம்ல, சாப்பிடுவோம்ல மத்தியான நேரத்துல அப்படின்னா,
1: நினைவுகள், பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீங்க.
3: ஆமா, அப்படின்னு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டுக்கு நீ கண்டிப்பா வந்துட்டு வந்து அழைச்சிட்டு போய் அவர் வீட்டுல கொஞ்சம்
1: பழைய நினைவுகள், பழைய ஞாபகங்கள், பழைய நண்பர்களை பத்தி தான் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பரா நிறைய காரியங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதாவது நீண்ட காலமா பார்க்க முடியாம இருந்த ஒரு நண்பனையோ தோழியையோ இல்ல உங்களுடைய பழைய ஸ்கூல்ல எடுத்தவங்களுக்கு வகுப்பு எடுத்த ஆசிரியரையோ சந்திக்க நேர்ந்தா நீங்க கேக்குற முதல் கேள்வி என்ன அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய பதில்கள் வந்துகிட்டே இருக்குது, நிறைய கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி உண்மைதான், சில நேரம் அவங்களுடைய முகம் வந்து நம்மளுக்கு அடையாளம் தெரியாம இருக்கலாம், ஆனா அவங்களுடைய குரல் வந்து மாறி இருக்கவே மாறி இருக்காது. அதை வச்சு ஏ இந்த குரல் எங்கேயோ நம்ம வந்து நிறைய பேசி சிரிச்ச ஒரு குரல் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி நினைவுகளை வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நேயர்கள். அடுத்த நேயர் யார் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, இனிய மாலை வணக்கம். மேடம்
1: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லாவே இருக்கிறேன்,
1: சூப்பர்.
4: எங்க வீட்டு பக்கத்துல இருந்த பொண்ணு, நாங்க அதாவது ஒரு 60 வருட நட்பது. அவனுக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும் போது மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் காஞ்சிபுரம் போயிட்டான். அப்படி நான் மரமல் நகர் வந்துட்டேன். அதான் நான் ஒரு நாள் காஞ்சிபுரம் போகும்போது நான் எங்க வீட்டுல அவர்கிட்ட சொன்னேன், என்ன நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து நெசவுங்களா செய்வாங்க, அங்கதான் அவங்களை கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. பொண்ணுக்கு நேரம் அந்த வீடு கண்டுபிடிச்சிட்டேன், பாத்துனே கண்ணி

0: பிரி இருக்கிறேன்னு எனக்கு அவளு அவளும் என்ன கண்டுபிடிச்சிட்டா நானும் அவளை
1: கண்டுபிடிச்சிட்டேன்.
0: ஆமா அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நட்பு தொடர்ந்து என் பையன் மேரேஜுக்கு வந்தா நாங்க பொண்ணு போனா வருவது அங்கெல்லாம் இது போடும் நட்பு நாங்க சந்திச்சா பேசிக்கிறதே என் சகோதரி எல்லாமே அவங்களுக்கு நட்பு. நாங்க அந்த ரோட்ல விளையாடணுமா தான் பேசிப்போம், எப்படி விளையாடுவோம் இல்லடி ஓடு மாதிரி ஏறுவோம் இல்லடி அப்படி இப்படி அதேதான்
1: பேசிக்குவோம்.
0: நான் உண்மையை நினைக்கவே இல்லை மேடம், அவ்வளவு ஒரு நான் திடீர்னு அவளை பாப்பேன்ட்டு.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து அவங்களை சந்திச்சு மீண்டுமா வந்து அவங்க கூட தொடர்புல இருக்கீங்க. அந்த நட்பு இன்னும் தொடருதுங்கறத கேக்கும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு.
0: வீடா இருக்கிறது அந்த நெசவு வீடு சக்தி நான் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டோம். இப்ப அவளும் பேரம் பேச்சி எடுத்துட்டா நாங்களும் பேரம் பேச்சி எல்லாம் எடுத்துட்டேன்.
1: சூப்பர்
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு.
1: என்ஜாய்மா என்ஜாய், ஹாப்பியா இருங்க. நன்றி.
0: ஓகே நன்றி மேடம்.
1: வணக்கம் பிரைன் பாய் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம். கேக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
1: ராஜசேகர் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நான் வந்து திருவள்ளூர் கோயில் போயிட்டு வந்தேன் மேடம். பொந்தமல்லிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு மிட் நைட் இருக்கும். அப்போ பஸ் திருவள்ளூர்ல இருந்து பொந்தமல்லி இறங்கிட்டு நடந்து வந்துன்னே இருக்கேன். கொஞ்ச தொழில ராஜசேகர் ராஜசேகர்னு குரல் கேட்டது. அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ்மேட் உக்காந்துருந்தேன். கூப்பிட்டேன், என்ன எப்படியோ கண்டுபிடிச்சான் அந்த இதுலயும். உடனே நான் என்ன பண்ணேன், ஞான ஒளி பாட்டு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.
1: அந்த பாட்டு பாடுனீங்களா? அந்த பாடல பாட்டுனீங்களா?
2: பாடுறேன். அந்த எப்பவுமே எஃப்எம் ரசிகராஜ் நேயராஜ் இல்ல நாள் இல்ல 78ல இருந்து நான் கேட்டிருக்கேன். அப்படியே அப்புறம் அவனை போய் கண்டுபிடிச்சா எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. இல்லடா ஞான ஒளி சிவாஜி எம்ஜிஆர் சுந்தரராஜன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி நாங்க அந்த நினைவு நியாயப்படுத்திட்டீங்க. நன்றி மேடம்.
1: சூப்பர் சார், நன்றி சார், நன்றி. நினைவுகள்லாம் வந்து மறுபடியும் அலைமோகுது. இந்த நேரத்துல வந்து மெய்யழகன் திரைப்படத்தையும் வந்து நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அதுலயும் அதே மாதிரிதான் வந்துட்டு அரவிந்த் சுவாமி வந்து யாரடா இது ரொம்ப நெருங்கி பழகின ஒரு முகமா இருக்கு ஆனா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்க அப்படின்னு அந்த படம் முடிகிற வரைக்கும் வந்து அது யாரா இருக்கும் யாரா இருக்கும்னு தெரியாமலே வந்து பேசிட்டு இருப்பாங்க. கடைசியிலதான் வந்து கண்டுபிடிப்பாரு, ஏய் நீதானாடா உருளைக்கிழங்கு அப்படின்னு. சோ அந்த மாதிரி வந்து மீண்டுமா நம்மளுடைய பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ரெயின்போ மேடை நிகழ்ச்சி உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. வெயில் திரைப்படத்தில இருந்து வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நான் முத்துக்குமாரோட வரிகள்ல ஜிவி பிரகாஷோட இசையில கேட்டீங்க. இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதோலு.

பூமேடை நிகழ்ச்சி நேரம் இப்போ 5:54 ஆயாச்சு. ஒரு மணி நேரம் போனதே தெரியலங்க. சூப்பரா வந்து நம்மளுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டே வந்து நேரம் எல்லாம் கடந்து ஓடிருச்சு. இந்த மாதிரியான மலரும் நினைவுகளை நினைச்சு பார்க்கும் போதுதான் அந்த நேரங்கள்ல எவ்வளவு ஆனந்தத்தோட நம்ம வந்து களி கூர்ந்து இருந்திருக்கோம்ல அப்படின்னு நினைக்கும் போது, உங்களுடைய நண்பர்கள் ஒருவேளை வந்து தூரத்துல இருந்தா கூட அவங்களுக்கு கூட நீங்க தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. சந்தோஷமா இருங்க. உங்களுடைய முக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு பந்தத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் கேட்க போறோம். ஓ மை கடவுளை திரைப்படத்திற்காக ஃப்ரெண்ட்ஷிப் ஆந்தம் என்கின்ற பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர், லியோன் ஜேம்ஸ் மற்றும் எம் மானசி இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். மீண்டும் உங்கள் அறியும் 7 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஜோனால்.

வெல்கம் பேக். யூர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் ஆன் 101.4 FM ரெயின்போ வித் யர் ஹோஸ்ட் தினகரன் சிங்காரவேலு. அண்ட் இஃப் யூ ஹேவ் அ சாங் யூ லைக் டு ஹியர் ஆன் த ஷோ, ஜஸ்ட் ஹெட் ஓவர் டு facebook.com/rainbowfm, சென்ட் இன் எ ரிக்வெஸ்ட் அண்ட் லெட் யுவர் ஃபேவரட் ட்ராக் பிகம் பார்ட் ஆஃப் தி ஈவினிங் சவுண்ட் ட்ராக். அண்ட் டாக்கிங் அபவுட் ரிக்வெஸ்ட், we've got the first request of this evening, and this one's from Ganesan, and he has requested for UB40 Desert Sand. Enjoy.

0: Drive Time will continue after the news in Tamil.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார்.

0: வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நிதி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 5 லட்சம் இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதிய

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்.

0: அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
3: Chapter systems are offline.
4: Number one for today's hits and all-time favorites.
2: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
4: Ladies and gentlemen, here it is. The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
5: Welcome back. You're listening to Drive Time on 101.4 FM Rainbow with your host Dinakaran Singanavelu. We've got about 20 minutes left on the show, and if you want to listen to your tracks, all you have to do is log on to facebook.com/rainbowfm and send in your requests. Talking about requests, we have one from P.S. Narayan, and the request is Soldiers by ABBA.

0: இப்போ 7:01 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். எஸ் நேர்களி, வித் மீ ஆர்ஜே ஜோனால். ஸோ நீங்கள் என் கூட வந்து கலந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டிங்கன்னா அந்த விருப்ப பாடல்களை நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என் கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952205554. நிகழ்ச்சியுடைய முதல் காலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்கள், யார் எங்கே இருந்து பேசுகிறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவலிருந்து மாதப்பன் மேம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், உங்களுக்காக என்ன பாடல் போடலாம்?
1: கருப்பு வெள்ளை படம் பேரு.
0: கருப்பு வெள்ளை படம், சூப்பர் சார். என்ன பாடல் கருப்பு வெள்ளையில இருந்து வேணும் உங்களுக்காக?

0: ஓ சரணு மையா சரணு சொல்றேன் வந்தான்.
1: ஓகே சார், கண்டிப்பா அந்த பாடலை உங்களுக்காக போட்டுடலாம். நன்றி சார்.
0: தேங்க்யூ.
1: ஓகே, கருப்பு வெள்ளை திரைப்படத்திலிருந்து ஓ ஸ்வர்ணமுகி என்கின்ற பாடலை கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் காளிதாசனுடைய வரிகள்ல தேவாவுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதூலு.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தனி

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: வெள்ளை திரைப்படத்திலிருந்து சூப்பர் சூப்பரான பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 7:08 ஆயாச்சு. ஸோ நீங்கள் இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஜோனால். ஸோ நேர்களே, அடுத்ததான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார், என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம்
3: மேடம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன். உங்ககிட்ட முதல் முறையா பேசுறேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சி சார். எப்படி இருக்கீங்க?
3: என்ன
2: பாடல் போடலாம்?
3: படம் வந்து முத்து, பாடல் வந்து ஒருவன் ஒருவன் முதலாளி.
2: ஓகே சார், கண்டிப்பா போடலாம், உங்களுக்காக போடலாம். நன்றி. முத்து அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து ஒருவன் ஒருவன் முதலாளி அப்படிங்கிற சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் முக்கும்பாய் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்தோட வரிகள்ல ஏ ஆர் ரகுமானே செய்யல. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. எல்லாமே சமதோடு

0: நேரம் 7:14. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தொடங்கி 17 வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார்.

0: உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்ற நிதியாண்டில் நெல் மற்றும் கோதுமை உற்பத்தி வரலாற்று சாதனை படைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்திய விவசாயிகளின் முயற்சி மூலம் நாட்டின் உணவு பாதுகாப்பு மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக விவசாயிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,500 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் MT மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் MT செட்டு

0: பெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த மூன்று இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த மூன்று இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் ஜூலை 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்.ஆர். அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் மூன்று இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இதுவரை நாம் கேட்டது தமிழில் செய்திகள். நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேரம் இப்போ 7:25 ஆயாச்சு. அடுத்த நேயர் யார் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் போடலாம்?
1: உங்களுக்காக
0: போடலாம் சார். நன்றி சார்.
1: நன்றிங்க.
0: பட்டாபிக்காக வந்துட்டு காதலன் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து முக்காலா அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. மனோ மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடலே ரகுமானோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதுல.

ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இதுவரை நாம் கேட்டது ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். நேர்களின் நேரமைப்போ 7:33 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ்.

0: எஸ் நேர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா, என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பழனி வட்டம் கொலுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சாருக்காக என்ன பாடல் போடலாம்?
1: நெஞ்சினிலே படத்திலிருந்து மனசே மனசே என்ற அருமையான பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடலை போட்டுடலாம் சார். தேங்க்யூ,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி சார். ராமகிருஷ்ணன் சாருக்காகவே வந்துகிட்டு இருக்கு நெஞ்சு நிலை திரைப்படத்திலிருந்து மனசே என்கின்ற பாடல். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ராயன் இந்த பாடிய பாடல், கலைக்குமாரோட வரிகள்ல, தேவாவோட இசையில. கிட்ட இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோல.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் dude, ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா OTP அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது, தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது, சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
4: ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
3: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா, ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: நேயர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய மனசுக்கு விருப்பமான பாடல்களை தான் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் 298-6-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4. அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க, யார் அவங்களுக்காக என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் போடலாம்? கண்டிப்பா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்காக அந்த பாடலை போட்டுடலாம் சார்.
1: தேங்க்யூ
0: சார். கல்யாண சுந்தரம் சாருக்காகவே ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. அவை சண்முகி திரைப்படத்துல இருந்து வெல வெல என்கின்ற பாடல் எஸ் பி பால சுப்பிரமணியம் இணைந்து பாடிய பாடல். கோழசோடு வாலியோடைய வரிகள்ல தேவாவோடைய செயல கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எங்கெல்லாமே சமதோலு.
2: சண்முகி

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு ரெயின்போ சாட் பாக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஜோ.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: FM. Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ். நேரம் இப்போ 7:50 ஆயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ்ல தான் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாடல்களை, ஆசைப்பட்ட பாடல்கள்லாம் கேட்டு மகிழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வரிசையில அடுத்த காலர் யார் அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். வணக்கம் கலாமா, எப்படி இருக்கீங்க? ஓகே, கலாமாக்காக இன்னைக்கு என்ன பாடல் போடலாம் சொல்லுங்க.
1: சத்யா படம்.
0: சத்யா படம், ஓகே. சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சத்யா என்கிற திரைப்படத்துல இருந்து வலையோசை கலகலவென சூப்பரான பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் இணைந்து பாடிய பாடல். வாலியோடைய வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்புல 101.4 எங்கெல்லாமே சமதோலு.

0: டு ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சி. எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். நிறைவு கால் இது யார் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், நான் சென்னையிலிருந்து ராஜேஷ் பெரியார் நகர் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், உங்களுக்காக என்ன பாடல் போடலாம்? நிறைவு காலர், நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. ரிதம் திரைப்படத்துல இருந்து தனியே தன்னந்தனியேங்கிற பாடல் சங்கர் மகாதேவனோட குரல்ல, வைரமுத்துடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. மீண்டுமா நேர்களே, உங்களாரையும் 9:15 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஜோனால்.

0: நேரம் 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நிதி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18 ஆம்

தேதி இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

வணக்கம் நேர்களே, நேரம் இப்போ 9:16 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். எஸ் வித் மீ ஆர்ஜி ஜோனால். இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு பழைய பாடல்களை கேட்டு இனிமையாக வந்து இந்த இனிய இரவு நேரத்தை வந்து செலவிட போகிறோம். அந்த வரிசையில் முதலாவதாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் ராகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வருவாய் என்ன அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அருண்மொழியோடைய குரல்ல மற்றும் ஹரிணி இணைந்து பாடியிருக்காங்க. விவேகாவுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமாரோடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 எங்கெல்லாமே சமதூலர்.

பேர் சொல்ல ஆசைதான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடலை மின்சார கண்ணா அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து நம்ம ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவுடைய குரல்ல கேட்டு முடித்த நேரம் 9:26 நிமிடம். அடுத்ததான் நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில உங்களுக்காகவே இன்னொரு ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. அந்த பாடல் என்ன அப்படிங்கறத நீங்க கேட்கறதுக்கு முன்னால உங்களுக்காக ஒரு சின்ன செய்தி குறிப்பு இருக்குது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம்ல இருந்து இந்த செய்தி குறிப்பு உங்களுக்காக. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech, ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech, பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech, டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் அதாவது https://adm.tanuvas.ac.in அதாவது http://adm

tanuvas.ac.in மூலமா இந்த மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றனர். அயல்நாடு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐஸ் அல்லது அயல்நாடு வாழ் இந்தியர்களின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ் ஆர் அயல்நாடு வாழ் இந்தியர்கள் நிதி ஆதரவு பெற்றோர் அதாவது என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் வந்து அடுத்த மாதம் அதாவது 17ஆம் தேதி 17வது மாதம் 2026 அடுத்த மாதம் 17ஆம் தேதிக்குள்ள மாலை 5 மணி வரைக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in அதாவது www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களிலும் காணலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் டைரி டெக்னாலஜியில் உங்களுடைய இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தேதிக்குள்ளாக உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிங்க. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே அடுத்ததாக வர இருக்கும் பாடல் கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து சின்ன மனசு என்கின்ற பாடல் தான். பவதரணியோட குரலில், கஸ்தூரி ராஜாவுடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையில் கேட்டேன். இந்த நீங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

மனம் விரும்புதே உன்னை என்கின்ற திரைப்படத்திலிருந்து ஏதோ ஏதோ என்கின்ற சூப்பரான பாடலை ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவோட குரல்ல, வாலியோடைய வரிகள்ல, இளையராஜாவோட இசையில நாம கேட்டு முடித்த நேரம் 9:40. எஸ் நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காகவே அடுத்ததாக வர இருக்கும் ராகம் மோனிஷா என் மோனிஷா என்கின்ற சூப்பரான திரைப்படத்திலிருந்து ஹலோ ஹலோ அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். டி ராஜேந்தருடைய வரிகள்ல, அவருடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கெல்லாமே சமதுல.

நாம் கேட்டுப்பார் என்கின்ற திரைப்படத்திலிருந்து சீனியரிட்டாங்கிற சூப்பரான பாடல உன்னிகிருஷ்ணனுடைய குரல்ல பழனி பாரிக பாரதியோடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில நம்ம கேட்டு முடித்து விட்டு அதை தொடர்ந்து வந்து இன்னொரு சூப்பரான பாடலையும் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா கேட்டு முடிச்சாச்சு. எஸ், ஸோ சங்கமம் திரைப்படத்திலிருந்து மலைத்துளி மலைத்துளி அப்படிங்கிற சூப்பரான பாடலை தான் நம்ம கேட்டு முடிச்சோம். ஸோ நேரத்திலே ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டுமா உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் நிகழ்ச்சியான ரெயின்போ ரிவைண்ட்ல சந்திக்கிறேன். பை பை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

ஹலோ வணக்கம் நேயர்களே, நேரமிப்போ 10:01 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட். எஸ் ரெயின்போ பண்பலை 101.4 தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுடன் ஆர்ஜே ஜோனால். ரெயின்போ ரீவைண்ட்ல பழைய நினைவுகளை ரீவைண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய பழைய பாடல்கள் உங்களுக்காகவே கோல்டன் சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் முதலாவதாக உங்களுக்காக வரும் பாடல் குற்றால மலையிலே என்கின்ற பாடல். உயரமா நமா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கெல்லாமே சமதோலர்.

மௌனமான இரவின் மென்மையான நேரம், மெல்லிசை தாளத்தில் மலரும் இனிய பேரின்பம். இந்த நேரத்தில் பழைய பாடல்கள் ரெயின்போ ரிவைனில் நாம் ரசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:07. அடுத்ததா உங்களுக்காக வர இருக்கிற பாடல் ஸ்நேகிதி என்கின்ற திரைப்படத்திலிருந்து தங்க நிலவே என்கின்ற பாடல். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பாரதி இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனுடைய வரிகளில் எஸ்எம் சுப்பையா நாயுடுடைய இசையில். கேட்டீங்க, இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதோலை.

இரவின் அமைதியில் இசை ஒரு இனிய தோழன். இதயம் திறந்தால் ஒவ்வொரு வரியும் ஒரு புதிய வாழ்வின் மொழி. ரெயின்போ ரிவைன்ல சூப்பரான பாடல்களை கேட்டு இணைந்திருக்கிறோம். அடுத்ததா உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னால தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையிலிருந்து ஒரு செய்தி குறிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை BVSC அண்ட் AH மற்றும் BTEC. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் http://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல் நாடுவாழ் இந்தியர்கள் NRI, அயல் நாடுவாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ்அப் NRI, அயல் நாடுவாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் NRI ஸ்பான்சர்ட் மற்றும் அயல் நாடு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் அடுத்த மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகவல்கள், சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேர்களே, அடுத்ததா ரெயின்போ ரீவைண்ட்

நிகழ்ச்சியில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து நெத்தியில பொட்டு அப்படிங்கிறது. சூப்பரான பாடல், பி சுஷிலாவுடைய குரல்ல, எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. கேட்டீங்க நேரங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4 எங்கெல்லாமே சமதுல.

0: சூப்பரான பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 10:17. அடுத்ததாக உங்களுக்காக ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஒளிவிளக்கு என்கின்ற திரைப்படத்திலிருந்து மாம்பழ தோட்ட மல்லிகை அப்படிங்கிற சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல், வாலியோடைய வரிகளில் MS விஸ்வநாதனுடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, எல்லாமே சமதோல.
1: மாம்பழ தோட்டம்

0: வந்துவிடு.
1: சின்ன சிட்டு முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு.
0: தங்க தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒண்ணு தந்துவிடு.
1: எத்தனையோ காலமா அத்தமதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு.

0: ஆஹா சம்சாரம் என்று சொல்லணும், நீயும் அளவோடு புள்ள பெறணும். மாம்பழ தோட்டம் மல்லிகை கூட்டம் மணக்க வரும் மாலை
1: மாம்பழத்தோட்டம் என்கின்ற இனியா இனிய இசையை நம்ம கேட்டு முடித்த நேரம் 10:21. அடுத்ததாக நம்ம ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ரீவைன் செய்யப்பட போகிற பழைய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் என் காதலன் என்கின்ற திரைப்படத்திலிருந்து பாடுவோர் பாடினால் என்கின்ற பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. டிஎன் சவுந்தரராஜன் பாடிய பாடல், வாலியோடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுலம்.

0: காலம் தாண்டி வரும் கீதம் மனதை தொடும், கணங்கள் கடந்து போனாலும் நினைவுகள் மட்டும் நிற்கும். நினைவுகளை நினைவூட்டும் வகையில தான் பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில அடுத்ததா உங்களுக்காக வரும் பாடல் தில்லானம் மோகனம்பால் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து மறைந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பி சுஷிலாவுடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகள்ல, கே வி மகாதேவனுடைய இசையில கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதோல.
1: தரகடதாம்

பார்க்கும் மர்மம் என்ன அப்படிங்கிற அருமையான பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 10:32. எஸ், ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். ரீவைண்ட் செய்யப்பட போகிற அடுத்த பழைய பாடல் உங்கள் எல்லாருக்காகவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 எழுத்து என்கின்ற திரைப்படத்திலிருந்து காதலன் வந்தான் என்கின்ற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. எஸ் வி பொன்னுசாமி மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல். கேட்டேன் இந்த ரெயின்போ பண்பலை 101.4, இங்கு எல்லாமே சமதோலு.

நிசப்த இரவில் நெஞ்சை நனைக்கும் ராகம், நினைவுகளின் பாதையில் நடத்தும் இனிய ஓசை உலகம். ரெயின்போ ரீவைண்ட், ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கும் பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து குங்கும பொட்டின் மங்களம் என்கின்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் ரோஷனரா பேகம், அவங்களுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில். கேட்டீங்க இந்த ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

பொட்டின் மங்களம் என்கின்ற அருமையான பாடலை நாம் கேட்டு முடித்த நேரம் 10:41. ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிற அந்த ரீவைண்ட் செய்யப்பட போகிற பாடல் அன்று கண்ட முகம் என்கின்ற திரைப்படத்திலிருந்து இதயம் பொல்லாதது என்கின்ற பாடல் தான். பி சுஷிலா பாடிய பாடல், கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில். கேட்டீங்கன்னு நெருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: மெல்லிசை தாளத்தில் மனம் மெதுவாய் மிதக்கும், மறக்க முடியாத காலம் மீண்டும் இங்கு பிறக்கும். ரெயின்போ ரிவைண்ட். அடுத்ததாக உங்களுக்காக வருகிற பாடல், எங்க ஊரு ராஜா திரைப்படத்திலிருந்து யாரை நம்பினான் என்கின்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் உடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. கேட்டேன் நிறங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க.

யாரை நம்பி நான் என்கின்ற அருமையான பாடலை நாம் கேட்டு முடித்த நேரம் 10:49. அடுத்ததாக உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கும் பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து என் கேள்வி.

என்ன பதில் என்கின்ற பாடல்தான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல், வாளியோடைய வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கு எல்லாமே சமதுல.

கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற சூப்பரான பாடலை நம்ம கேட்டு முடித்த நேரம் 10:53. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக ரெயின்போ ரீவைனில் உங்களுக்காக வரும் பாடல் பூவும் பொட்டும் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பொன்வண்டு என்கின்ற பாடல் தான். எல் ஆர் ஈஸ்வரியோடைய குரலில், பாலியோடைய வரிகளில், கோவர்தனமுடைய இசையில் கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

இரவு நேர அமைதியில் சூப்பராக நிறைய பாடல்களை கேட்டு ரசித்தோம் ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில். ஸோ நிறைவு நேரத்துக்கு வந்தாச்சு, நிறைவு பாடலை கேட்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக சத்தியம் தவறாதே என்கின்ற திரைப்படத்திலிருந்து முத்து குளிப்பவரே என்கின்ற பாடல் தான். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நேர்களே, மீண்டும் ஒரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு நாள் உங்கள் அறியும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜோனால்.

நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முதல் மரியாதை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த இரவு நேரத்தில் இந்த பூங்காற்று திரும்புமா?

அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இனிய இசையை ரசித்துக் கொண்டே உங்கள் பதிவுகளுக்காக நாங்கள் உறங்கச் செல்லலாமா அல்லது இசையை ரசிக்கலாமா என்ற கேள்வியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆம்னேர்களே, இப்படியே நின்று கொண்டிருந்தால் அடுத்த பாடலும் உங்களுக்கு வரதானே செய்யும். காத்திருங்கள். ஸ்வனலதா பாடியுள்ள பாடல் வைரமுத்து இயற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் கருத்தம்மா படத்திலிருந்து. இந்த இரவு வேளையில் இவள் சொல்கிறாள், தன்னுடைய வழியை பார்த்து போ என்று சொல்லும்போது நீங்களும் அவளுக்கு இப்படித்தானே சொல்ல தோன்றும்?

இது இரவு நேரத்து மயக்கம். இந்த இரவு மயக்கத்தில் உங்கள் மனசும் மயங்குகிறது அல்லவா? நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா மலேசிய வாசுதேவன் பாடியுள்ள பாடல், வைரமுத்து ஏற்றி ஏற.

இனிய இசை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்களோடு இந்த இரவு நேரத்தில் பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேட்க ஆவலோடு இருப்பீர்கள் அல்லவா? ஜென்சி பாடிய பாடல் முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து. இதோ உங்கள் மனது மட்டும் மயங்குவது எங்களுக்கு தெரிகின்றது என்று சொல்லலாமா, அல்லது உங்கள் இதயம் எங்கு போகிறது என்று சொல்லலாமா?

இசையை ரசித்து கொண்டே அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழப்பம் 103.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லும்போதே சில நேயர்கள் மாத்திரமல்ல, பல நேயர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் மண்வாசனை படத்திலிருந்து இந்த பாடல்.

நேரம் 11:31. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் ஆம் நேர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், கல்லுக்குள் ஈரம் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, உடன் பாடியவர் இசையமைத்து இளையராஜா, பாடலை இயற்றியவர் கங்கை அமரன். இதோ இந்த சிறு பொன்மணி உங்கள் வீட்டிலும் ஊசிக்கிட்டமே.

நிகழ்ச்சியில் இனி மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கடலோர கவிதைகள்.

அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் காதல் ஓவியம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

சொந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

அடுத்து வரும் பாடல் கொடி பறக்குது படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி அம்சலேகா இசையமைப்பில் இந்த பாடல்.

இசையை ரசித்து கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற 3 பக்கமாக பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, பொன்னேரி கலில் அகமது அவர்கள் வெல்கம் வெல்கம் டு ஷோ தி ஆர்ஜே என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மதுரை சோ சண்முக சுந்தரம் அவர்கள் இனி இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பி புஷ்பா அவர்கள் சொல்லியிருக்கிறார். சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி அவர்கள் வாழ்த்துக்கள் பீட்டர் சார் கருத்தம்மா பாடல் ஸ்வரலதா குரலில் மனதை நெகிழ்ச்சி செய்கிறது என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். பன்னைபுரம் மணிகண்டன் அவர்கள் இனி இரு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முத்துலக்ஷ்மி என்ற அன்பினர் அம்பத்தூரிலிருந்து அன்பு அறிவிப்பாளர் பீட்டர் சார் அவர்களுக்கும் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனி இரு வணக்கம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒழித்த ஒவ்வொரு பாடல் முதல்வரை பதிவு செய்து அருமை என பதிவிட்டிருக்கின்றார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும் நினைச்சுக்கு அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசமயம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து எப்போதும் வழக்கம் போல கவிதை நடையில் மாதவரம் வீரராகவன் என்ற அன்புநேயர், வானில் நிலவோடு முகில் விளையாடும் நேரம் இது, தேனில் பலா சுவை போல பாடல்கள் வானலையில் உலாவரும் காலம் இது, நேயர்கள் மனசு மயங்கும் கீதங்கள் நெஞ்சில் உலவும் நேரம் இது, நித்திரை மறந்து செவிகள் இன்புற நிறை தரும் ராகங்கள் கலவி இது, நிகழ்ச்சி அருமை என சொல்லியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், நன்றி. அவர்களைத் தொடர்ந்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் என்ற அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பினேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் மனதுக்கும் செவிகளுக்கும் இனிமை சேர்க்கின்றன என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடுகனஹள்ளி கோவில் கொட்டாய் கனகராஜ் அவர்களும் ஜெயக்கொடி அவர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவையிலிருந்து பணப்பள்ளியிலிருந்து குணசேகரின் அன்பினையும் இனி இரு வணக்கம், பாடல்கள் மிக அருமை என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் எப்போதும் வழக்கம் போல ஒரு பதாகை பதிவிட்டு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அம்பத்தூர்லிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பினையும் தொடர்ந்து பாடல்களை முதல்வரியை பதிவு செய்து மென்மையான பாடல்கள் பாடல்களை ஒளிபரப்பு செய்கிற பீட்டர் சார் அவர்களுக்கு எனது நன்றிகள் பல என பதிவிட்டிருக்கின்றார். அன்பு நேயர்களை பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது இதோ இந்த பாடலை கேட்கலாமா?

அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பி எஸ் சசிரேகாவுடன் இந்த பாடிய பாடல் கேட்டும் பாடலை இயற்றியவர் வாலி, மன்னிக்கவும் வைரமுத்து. நிகழ்ச்சி நிறைவாக பதினாறு வயது நிலை படத்திலிருந்து எஸ் ஜானகி குரல் கங்கை அமரன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த செந்திருப்பு இந்த இரவு வேளையில்.

0: மனசு மயங்கும்
1: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது. நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத பாடல்கள் தொடர்ந்து 4 மணி வரை. 12 மணிக்கு காற்றின் மொழியாகவும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத வெடிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் உங்களுக்காக ஒவ்வொரு பாடல்களும் அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விட்டான், உள்ளத்திலே பூசிவிட்டான், ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான். கடவுள் மனித

அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.
2: 2, 3, 4.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

ஊடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசையிரவு. நேரம் 4:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். அரண்மனைக்கிளி படத்திலிருந்தும் பொட்டு அம்மன் படத்திலிருந்தும் பாடல் ஒளிபரப்பாகிறது. அதனைத் தொடர்ந்து 4:10 பொங்கும் மங்களம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில் கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆயமிச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகர பிரியா ராகத்தில் அமைந்த விடமுசேயவே தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஆய்மச்சேரி வி சங்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வி எஸ் டெல்லி பாபு அவர்கள் தவில்.
1: நேரம் 5 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 101.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. முதலாவதாக என் சி சவுந்தரவள்ளி பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம்.

நிதசுதாய குகாய தாத்ரி ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

தவ சுப்ரபாதம் தைத்யாஹர்திதே புரகண த்ரிதிவம் பிரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினி சதாவா ஸ்ரீகிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்

சரீ விபுதை சித்தி யோகீஸ்வரை தமஹர்ஷி கணை அவஜே கிருஷ்ண மாரிகிரிஜே பவசு பிரபாதம் த்ரேதாயுகேசி சகுநந்தன பூஜிதா புனி யத்வா பரேச யகுநந்தன வந்திதாசி தாவ்யாஹம் அனுக்ரஹ கரே ஜகதம்பிகே.

பலமூல சுபுஷ்டிதாத்ரி ஹரித்ர பஸ்ம பரிரக்ஷித சர்வலோகே ஸ்ரீ கிருஷ்ண மாரிகிரிஜ தவ சுப்ரபாதம். ஷமுகுதிதந்தை நித்தம் துவருபுணிஸ்வூர்ணவசதி சததம் பிரசுப்தீகிருஷ்ணமாரி கிரிஜே தவ சுப்ரபாதம். சூரியநய

கல்பயசி தஸ்ய ஜனஸ்ய துர்கே ஸ்ரீகிருஷ்ண மாரி கிரிஜ தவ சுப்ரபாதம். ம் பௌஷ புஷ்ய சுதினேஷ ததாகு சாய யத் பஸ்மதே.

ஆஷாடமாசிகிருதபாலின திசுதிஸ்வம் தத்பூர்வ பல்கு சுதி நேத்ரு பயா பிரபூனா யட்டாசி சக்தி நவகைகி நவராத்ரி காலே ஸ்ரீ கிருஷ்ண மாரி.

சுசேகவாசிக்கு முசைகி சர்ப்பராஜைகி சுசேவிதே வல்மீக நிலையே கிருஷ்ண சர்ப்பரூபே சுமங்களம் யாந்தராகாச விப்ராக்ஷா காமமீனாய சாட்சினி சப்த கல்யாக நிஷ்டாயை கிருஷ்ண மார்கே சுமங்களம்.

சமாதி சுமங்கலம் ஸ்ரீ வெங்கடேச வல்லீ ச கணேச ஜெய்கி நவக்ரகைகி அகஸ்த முனி நா சைவம் சரிதாயை சுமங்கலம்.

0: ரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியே கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைக்கு நிந்த பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேச யதீந்திரேண சதாச்சித கதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவ்யேதே சுமங்கலம் சுப்ரபாத ப்ரபத்திவ்யாம் மங்களாசாசனேன ஸ்ரீநிவாசேன பக்தேன சம்சுதாயேஷு மங்களம்.
1: தொடர்ந்து தெய்வீக ராகத்தில் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியவர் பாம்பே சாரதா.